நேரம் 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
4: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
3: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
4: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
4: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
3: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
4: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
3: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
5: அருள்மணி மாலை.

நேரம் 5:59. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இன்னும் சில நொடியில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு

பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:03. தேச கால வரையறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரும் கரவிசும்பு, எரிவளி, நீர்நிலம், அண்டங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவருமான இறைவனின் தாழ்பணிவோம்.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை. பாடலுக்கு இசையும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பாடலை எழுதியுள்ளார் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

புன்னகை பூக்கும் வதனம் கொண்ட மாதவனை, கேசவனை, நாராயணனை நெஞ்சில் நிறுத்தி பணிந்தோம் கேட்ட பாடல் மூலம். நாம் கேட்ட அந்த பாடல் பி. சுசீலா கி. வீரமணி குரலில் ஒலித்தது. கேட்ட பாடலுக்கு இசை அம்ம சுசுநாதன். நேரம் 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இசையோடு கலந்த தமிழாரம் இறைவன் பால் இனிதாய் சூட்டி மகிழ்ந்து இன்புற்று கொண்டு பணிந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் சித்ரா பாடியுள்ள பாடலை. காதல் மதி எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை ஜெயா விஜயா.

அடியவர்களின் புகலிடமே, வறுமை காலத்துக்கு ஏற்ற செல்வமே, நிமிர்ந்த புன்சடை அமிர்தே, உன்னை என்னுள் வைத்த மதியே, வளர்த்தில்லை அம்பலத்தாய், உமையொரு பாகனான உன்னை பாடி மனமுருகினோம். நாம் கேட்ட அந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்தது. செம்பனார் கோயில் சண்முகம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை டி சி ராதா கிருஷ்ணாஜி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் சோபனா பாடியுள்ள பாடலை. பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடலுக்கு இசை பிரதீப் ரவி. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:24.

0: காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா.
1: செல்லும் வழிக்கு துணையருளும் ஐயனின் பாடல் ஒலிக்கு கேட்டோம், கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்தது. நாம் கேட்ட அந்த பாடல் ஆலப்புழா ரங்கநாத் இசையமைத்திருந்த பாடல். நேரம் 6:33. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஜிக்கி பாடியுள்ள பாடலை.

கேட்ட பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய். நிறைவாக நாம் கேட்கலாம் நாகூர் எம் ஹனீஃபா பாடியுள்ள பாடலை. கவிஞர் மதிதாசன் எழுதிய பாடல் இது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிறைவா ஒழித்த பாடலும் நம்ம கேட்டோம். இங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்ல நம்ம போட்டிருக்க போஸ்டுக்கு பிரபாகரன், சூளை ரீஜா, மனோகர், ரோசையா, பண்ணைபுரம் அங்கே இந்த மணிகண்டன், சாந்தி ரமேஷ், குமுதா கிருஷ்ணமூர்த்தி, குமுதா கிருஷ்ணசுவாமி, ஹரிஹரன், மயிலை பட்டாபி, பொன்னியனுடைய வண்ணை கணேசன், கமலா வரதன், அபர்ணா மூர்த்தி, அபர்ணா நகரிலிருந்து மூர்த்தி, அப்புறம் ராஜலட்சுமி, ஏ கோதண்டராமன், முகமது மியான், சோமசுந்தர பிரபு, திருமிழிசை, அஸ்வினி நாகராஜ், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புதுகேசாவரம், கோவிந்தப்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டோம், இறை இன்பம் நாடினோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லா அமையணும், நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு எல்லாருமே தொடரும் அப்படியும் வாழ்த்திருக்காங்க. பக்தி பாடல்கள் தரும் சக்தியில் நாம் செய்யும் செயல் அனைத்திலும் செய்மை எய்துவோம் என்று வாழ்த்தி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள

0: நேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிட உள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பேர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது.

0: வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 12:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 2020 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர மார்மணி 55 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில தான் நம்ம முதல்ல இணைவோம். இன்றைய நாளுக்கான சிறப்பு அது குறித்த ஒரு சிற்றுரைகள்லாம் இருக்கும், அதை நம்ம கேட்கலாம். 8:02 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேர்களாகி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோட இசை விழா வரும். 9:02 கலக்கல் அரங்கம். 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இணையவை. 12:00 ரெட்ரோ நேரம். பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ்.

2:15 எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குழந்தைகளுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை. மாலை 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம். இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.

தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

சொல்லின் சிறந்த வடிவம் செயல். சொல்லி கேட்கும் அனைத்து நல்லவைகளும் செயல் வடிவம் பெற்று ஈடேற வேண்டும். நல்ல ஒரு சிந்தனையோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். நேரம் காலை 7 மணி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் இதோ நமக்காக. பாட்டில் ராதா என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடல், தனிக்கொடி எழுதியது. பாடலுக்கு இசை ஷான் ரோல்டன்.

0: மருத்துவர்கள் தினம், டாக்டர் பி.சி. ராய் பிறந்த தினம் மற்றும் நினைவு தினம். இந்த தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்.ஜே. எழில்மணி அவர்கள். கேட்கலாம் நேர்களே இந்த சிற்றுரையை.
1: தேசிய மருத்துவர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 1ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. சமூகத்திற்கு மருத்துவர்கள் ஆற்றும் உன்னதமான சேவைகளை நினைவு கூற இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களின் நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1882 ஜூலை 1 அன்று பிறந்த அவர் 1962 ஜூலை 1 காலமானார். அவரது பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியில் அமைந்தது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆகியவற்றை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய இவர் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களுக்கு தனிப்பட்ட மருத்துவராகவும் திகழ்ந்தார். மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றி அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர். நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களுக்கு 1961 வழங்கப்பட்டது. மருத்துவர்கள் இரவு பகலாக உழைத்து நோயாளிகளின் வாழ்வை காப்பாற்றுகின்றனர். மழை, வெள்ளம், புயல் என எதையும் பாராது பெருந்தொற்று காலங்களிலும் தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களுக்காக போராடிய மருத்துவர்களின் தியாகம் என்றும் போற்றத்தக்கது. மருத்துவம் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை என்பது எப்போதும் பொருத்தமாக இருக்கிறது. ஒரு மருத்துவரின் கடமை வெறும் மருந்து கொடுப்பதோ அறுவை சிகிச்சை செய்வதோ மட்டுமல்ல, அவர்கள் நோயாளிக்கு நம்பிக்கையையும் மனதைரியத்தையும் புதிய வாழ்வையும் அளிக்கின்றனர். இங்கிலாந்தில் மருத்துவம் பயின்று கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி மருத்துவம், கல்வி, அரசியல் என பல துறைகளில் தடம் பதித்த டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களின் வாழ்க்கை மருத்துவர்களுக்கு மட்டுமல்ல பல துறை சார்ந்தவர்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தை அனுசரிக்கும் இந்நாளில் டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களை நினைவு கூர்ந்து சேவையை நோக்கமாக கொண்டு பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கிறது பண்பலை 102.3.

0: குட் நைட் என்ற படத்துல இருந்தா பாடல் ஒலிக்க கேட்டோம். எம் லலிதா சுதா குரல்ல ஒலித்த பாடல் மோகன் ராஜன் எழுதியிருந்தது. நம்ம கேட்ட அந்த பாடலுக்கு இசை ஷான் ரோல்டன்.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 RG ஹேமாவோட.

0: நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். தலைவர் தம்பி தலைமையில் என்ற படத்திலிருந்து விஷ்ணு விஜய் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல், விஷ்ணு எடவன் எழுதியது.

அந்த பாடலில் ஒழித்தது போலவே கலகலப்பாகவும் மிக சிறப்பாகவும் இந்த நாள் எல்லோருக்குமே அமையணும் அப்படின்னு நம்மளுமே நினைக்கிறோம். நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் இப்ப 7:14:35. இன்னும் சில நொடிகளில் நம்ம தமிழ்ல செய்தி அறிக்கை தான் கேட்க போறோம். அந்த செய்தி அறிக்கை 7:15 தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார்.

டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30ஆம் தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான

பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

நேரம் 7:45. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பண்ணன் ரங்கசாமி, சி கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலிருந்து, ராஜமாணிக்கம் கோபி, பட்டாளம் அப்துல் ஜலீல், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், பிரபாகரன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பாபு முள்ளக்காடு, சேகா, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், ஞானாம்பிகா ரஞ்சன், புரசைவாக்கம் சுந்தரராஜன், புனையம் நெடுவண்ணை கணேசன், செந்தில் குமரன், சுண்ணாம்புக்குளம் அங்கிருந்து, மேலைப்பேடு தயாளன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, எல்லோருமே வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய காலை எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும், எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தேசிய மருத்துவர் தினத்துக்கான அந்த தகவல் வந்து சிறப்பு வழங்கிய அந்த ஆர்ஜேக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு பிரபாகரன் அப்படின்றவர். நாள் நல்லா தொடரணும் அப்படின்ற இவங்களுடைய பதிவுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம இன்றைய நாளுக்கான அடுத்த ஒரு தகவல் இருக்கு, என்ன அப்படின்றதையும் கேட்கலாம். வன மகோத்சவம், இது வந்து இந்த வாரம் வன மகோத்சவ வாரம் வந்து செலிப்ரேட் ஆகுது. அதற்கான ஒரு தகவல்களை எழுதி வழங்கியிருக்காங்க ஆர்ஜே ராஜகோபாலன் அப்படின்றவர். நம்ம அவர் அளிக்கக்கூடிய அந்த ஒரு சிற்றுரையை கேட்கலாம்.

0: வன மகோத்சவ வார விழா. நாடு முழுவதும் ஆண்டுதோறும் ஜூலை முதல் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வன மகோத்சவ வார விழா கொண்டாடப்படுகிறது. மரங்கள் நடுவதன் அவசியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை வளத்தை அதிகரிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்தியாவில் வன மகோத்சவ இயக்கம் 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போது மத்திய வேளாண்மை மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்த K.M. முன்ஷி இந்த முயற்சியை தேசிய அளவிலான மரக்கன்றுகள் நடும் இயக்கமாக முன்னெடுத்தார். பருவமழை தொடங்கும் காலமான ஜூலை மாதத்தின் முதல் வாரம் மரக்கன்றுகள் நன்கு வளர ஏற்ற காலமாக இருப்பதால் இந்த வாரம் தேர்வு செய்யப்பட்டது. வன மகோத்சவ வாரத்தின் போது அரசு துறைகள், கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், பேரணிகள் மற்றும் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். மரங்கள் காற்றை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் அரிப்பை தடுக்கவும், உயிரின பன்மையை பாதுகாக்கவும், வெப்பநிலை உயர்வை குறைக்கவும் முக்கிய பங்காற்றுகின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் நகரமயமாக்கல் அதிகரித்து வரும் நிலையில் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு பராமரிப்பது காலத்தின் தேவையாக வலியுறுத்தப்படுகிறது. ஒரு மரம் நடுவோம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று உறுதியுடன் வன மகோத்சவ வார விழாவை கொண்டாடுவோம்.
1: வன மகோத்சவ வாரம் அதனுடைய துவக்கமாக ஒழிக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த மாதிரியான ஒரு உரையை, ஒரு சிற்றுரையை எழுதி வழங்கியவர் RJ ராஜகோபாலன் அவர்கள்.

உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இன்றைய தினத்துக்கான சிறப்பு தகவல்கள் பல கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

கங்குவா என்ற படத்தில் இருந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் ரகு தீக்ஷித் பாடியிருந்தது. விவேகா எழுதியிருந்த பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். நேரம் 7:35. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இட்லிகடை என்ற படத்திலேருந்தா ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் தனுஷ் எழுதி ஸ்வேதா மோகனோட பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். இந்த பாட்டை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் அமிஸ்டட் அப்படிங்கிறது, இது எந்த நாட்டுக்காக இந்தியா தொடங்கிய மனிதாபிமான நிவாரண திட்டம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கோம். இதுக்கான விடைகளை நீங்கள் எங்களுடைய கமெண்ட்ஸ்லே, அந்த ஃபேஸ்புக்கில் அந்த பிக்சருக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நம்மளுடைய ஃபேஸ்புக் குவஸ்டின்ல நம்ம கேட்டிருந்தோம், ஆபரேஷன் அமிஸ்டட் என்பது எந்த நாட்டுக்காக இந்தியா தொடங்கிய மனிதாபிமான நிவாரண திட்டம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். வெனிசுலா அப்படிங்கிறது அதோட சரியான ஒரு பதில். இந்த பதில பாத்தீங்கன்னாக்கா இங்க நிறைய பேர் நம்மளுடைய குவஸ்டின் போட்ட உடனே வந்து போட்டிருக்காங்க. நம்மளுடைய நேயர்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக்ல அவங்கெல்லாம் யாரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்கறதுக்காக இப்போ முதல்ல யார் போட்டிருக்காங்கன்னா, தீட்டாளம் அங்கிருந்து TC ராஜேஷ் அவர் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கம் அங்கிருந்து அவருமே வெனிசுலான் சொல்லியிருக்காங்க. கூடவே மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுமே வந்து வெனிசுலான்றதே பதிவிட்டிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் இது முன்னாடி உழைத்த அந்த பாடல் வந்து பாராட்டியிருக்காரு TC ராஜேஷ் அப்படிங்கிறவர் தீட்டாளத்துலேருந்து. பிரபாகரன் அவருமே வந்து மரங்கள் பற்றின அந்த தகவல் இப்போ நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அந்த சிற்றுரை ரொம்பவே நல்லா இருந்தது. RJ வாழ்த்துக்கள்னு பதிவிட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அவனுமே நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை பதிவிட்டிருக்காங்க. பொன்னியின் வண்ணகரசன், அப்புறம் பிரபாகரன், சிவன் அருண், மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. TC ராஜேஷ் அவரும் வந்து மன்னிப்பு அந்த பாடலை தான் வந்து பாராட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அவங்கெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க மட்டும்தான் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் கோபி அவங்களுமே வெனிசுலா அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. ரங்கராஜன் அவரும் பதிலை சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன்

0: அப்படின்றவங்களும் வந்து நம்மளை கேட்ட கேள்விக்கான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. எல்லோருடைய அந்த பதிவுக்கும் அவங்களோட சரியான அந்த ஆன்சர் சொன்னதுக்கும் நம்ம ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களுமே வந்து அதே தான் வெண்ணி சொல்லான்றதையும் பதிவிட்டிருக்காங்க. மயிலை பட்டாபி நம்ம எல்லாரும் சொல்லும்போது நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீன் சரியான விடையை பதிவிட்டிருக்காங்க. பொன்னியினுடைய வண்ணை கணேசன் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடலாம் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடலோட அந்த அணிவரிசை அபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அற்புதமாக பாராட்டியிருக்காங்க. வீரதுரை வெண்ணி சொல்லான்றதை பதிவிட்டிருக்காங்க. அந்த ஒரு ஆன்சரையும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நம்ம. ஸோ இவ்வளோ பேர் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு உடனே பதில் போட்டிருக்காங்கன்னா நம்மளுக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு நம்ம அடுத்த பாடலாம் கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
3: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

இரட்டை நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவுக்கு உதவுற வகையில தான் வந்து இந்த ஆபரேஷன் ஆம்ஸ்டர் அப்படின்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நம்மளோட விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்களில் 35 டன்னுக்கு அதிகமான நிவாரணப் பொருட்கள், மருத்துவ உதவி சாதனங்கள், அப்புறம் 41 பேர் அடங்கிய மருத்துவ குழு இத்தனையும் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில். நேரம் இப்போ 7:45.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்ன முழுமையான கொண்டாட்டத்தோட நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பராசக்தி என்ற படத்தை தான் நம்ம கேட்க போறோம். இந்த பாடலை ஷான் ரோல்டன் தி இவங்களாம் பாடியிருக்காங்க. ஏகாதேசி எழுதிய பாட்டுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: விபத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்க நிகழ்ச்சியில் இணைந்து கால வணக்கம் சொன்னதை பதிவிட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி அங்கிருந்து கண்ணனும் அதே மாதிரி தான் சூளேரி ஜமனோகர் வணக்கம் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு. சமுன்னி KM அவங்களுமே வந்து குமணன் சாவடியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இடம்பெறும் அத்தனை நிகழ்ச்சியும் சூப்பர் அப்படின்ற மாதிரி தீட்டாளம் அங்கிருந்து டிசி ராஜேஷ் அவர் பதிவிட்டிருக்காரு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சூளேரி ஜா மனோகர் வந்து இன்றைய மருத்துவர்கள் தினம் அந்த ஒரு தகவல்கள் ரொம்ப சிலிர்க்க வைத்தது. அவருடைய பிறந்த நாள் அன்று அந்த மாதிரி ஒரு தகவலை கேட்டதும் அதான் டாக்டர் ராய் அப்படின்னு சொன்னீங்களா, அவருடைய பிறந்த நாள் அன்றும் அந்த மருத்துவர் தினம் இருக்கிறது சிலிர்க்க வைக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காரு. அவரை பற்றி குறிப்புகள் கேட்டதும் வந்து நிகழ்ச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று மிஞ்சும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சூளேரி ஜா மனோகர் பதிவிட்டிருக்காங்க. பாரி வள்ளல் அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்து தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வன மகோத்சவம் அந்த ஒரு தகவலும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி டிசி ராஜேஷ் தீட்டாளம்லேருந்து சொல்லியிருக்காங்க. மரங்கள் நடுவதில் நன்மை, அதை பற்றி அரிய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் நடணும், மழை பெறுவோம் அப்படின்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் காந்தி டாக்ஸ் என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கத்துக்காக இருக்குது. அமினா ரஃபீக் இவங்களும் ஸ்ரீதர் ரமேஷ் பாடியிருக்கக்கூடிய பாடல் பாவிஜய் எழுந்த பாட்டுக்கு இசை AR ரஹ்மான்.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை கூட பதிவிட்டிருக்காங்க. புரைசைவாக்கம் சௌந்தரராஜன் வெளிசுரா நாட்டுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே சரியாக சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சரியான பதிலை பதிவிட்டிருக்காங்க. மன்னிக்க கற்றுக்கொண்டால் மனதில் பாரம் இல்லாமல் வாழலாம்ன்ற ஒரு நல்ல சிந்தனை அருமை சொல்லி பிரபாகரன் வாழ்த்திருக்காங்க. இட்லி கடை திரைப்படத்தில் அருமையான பாடல் மெலோடி சாங், அதை கேட்டு மனசு கிடந்து தவிக்குது அப்படின்னு சொல்லி தீட்டாளம் அங்கேருந்து டி சி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் என்னது ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி இட்லி கடை பாடலில் வந்து அந்த படத்துலேருந்து வந்த பாடலை சுகம் சுகம் அப்படின்னு சொல்லி அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பதிவிட்டிருக்காங்க. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சியில் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் காலை வணக்கம் சொல்லி பதிவிட்டிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவர் வந்து ஏகாதசியின் வரிகளில் நெஞ்சு குழியில் தொட்டு போகிறது அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப இதமாக இருந்தது இந்த காலை பொழுதில் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. காற்றின் வாசத்தோடு வாசமாக தழுவி சென்றது அந்த பாடல்னு சொல்லி

பண்ணியிருக்காங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள், நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே நம்ம கேட்டோம். நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை நேயர்கள் கொடுத்த விதமும் அந்த ஸ்பீடும் நம்மளை ரொம்பவே வியக்க வைத்தது. நிகழ்ச்சியுடைய நிறைவை நோக்கி தான் வந்துட்டோம். நம்ம நிறைவாக்கக்கூடியது வாழை படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல், மாரி செல்வராஜ் எழுதினது.

0: இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:59. இன்னும் சில நொடிகள்ல நம்ம 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தான் கேட்க போறோம். பிறகு 8:02 நீங்க எல்லாம் விரும்பி கேட்கக்கூடிய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக ஆர்ஜி ராதா கிரிதரன் வந்திருக்காங்க. அவங்களோட இணைந்து நீங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடர்கிறது. நேர்களே,
4: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 8:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்களே, கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர இனி நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.
2: உங்கள்

கடிதமணி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து வர காத்திருக்கிறது. உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மேற்கு நடுவங்கரை ஜே பாரிமுத்து, ஜி லக்ஷ்மி, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், புவனா, சூலை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், புரசை, எமி தெருலிருந்து, அன்னை இல்லத்திலிருந்து அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினீத், திருவள்ளூர், கடகாம்பத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிகாலாட், நளினி, பாஸ்கரன், குன்னு, மகுரை, கீதா பாலன், உடன்குடி, நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இசாஸ், அயானு, ஷிஃபா ஆகியோரின் விருப்பத்தில் இது 3BHK படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது ஸ்ரேயா கோஷல் மற்றும் அம்ரித் ராம்நாத் பாடிய பாடலுக்கு இசை அம்ரித் ராம்நாத், கற்பனை கார்த்திக் நேதா.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 8:10.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றோடு கலந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பம், உங்களின் இனிமையான பெயர்களோடு. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் சேதுபதி படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா பாடிய பாடல். இது நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் நாம் முத்துக்குமார் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் செய்யாறு வட்டம் கொருக்காத்தூர் பாரிவல்லல் மாலத்தி அண்ணாமலை முல்லை சுரேஷ் சந்தியா ஆவடி திருவளஞ்சியம் பாக்கம் சுபலட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகர் இசை இன்பன் இசை அரசி லட்சுமி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் டி ராஜேந்தர் லட்சுமி மயிலாப்பூர் காமாட்சி அஸ்வதி அசோக் ஆகியோரின் விருப்பத்தில் இதோ சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, குணரம்பாக்கம் முருகன், கண்ணையன், பல்லம்பாக்கம் பக்ரிசாமி, ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், ரதியா தேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன், ரக்ஷனா, புதுப்பாக்கம் சிங்கராஜ், மல்லிகா, பணப்பாக்கம் அரசன், ஆண்டாள் ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் எய்தவன் படத்திலிருந்து யாசின் நிசார் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். பாடலுக்கு இசை பார்த்தோ பார்கவ், நா முத்துக்குமாரின் கற்பனையில். இதோ இந்த பாடல்.

0: ஆர்ஜே ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 8:20.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு தன்னுடைய விருப்ப பாடல்களும் வந்தவங்க நன்றியும் வாழ்த்துக்களையும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணவங்க யார் யாருன்னு பார்த்தலாம். டி நகர்லேருந்து ரங்கராஜன், பட்டாளம் அப்துல் ஜமீத், அவர் வந்து உங்கள் விருப்பம் இந்த பகுதி கடித வழி என் கடித மலர்களும் வரும் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சுரேஷ் பாபு இவங்களுமே வந்து இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கறதெல்லாம் போட்டு அதற்கு அழகான ஒரு கவிதை நடையில போட்டிருக்காரு. உதாரணமா தேசிய அஞ்சல் ஊழியர் தினத்தை கொண்டாடக்கூடிய வகையில் அவங்க என்னென்ன பண்றாங்க, அந்த பைய சுமந்துகிட்டு வருவாங்க இல்லையா, அது முதற்கொண்டு அழகா பண்ணிருக்காரு. நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார். கனிவான அஞ்சல் ஊழியர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சுரேஷ்குமார் அம்பத்தூர்ல இருந்து நமக்காக பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுரேஷ்குமார் அவரே வந்து இன்னைக்கு என்னென்ன தினம் அப்படிங்கறத சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டே, அது தொடர்ந்து வந்து ஜிஎஸ்டி டே, இப்படி எல்லா தினத்தையும் அழகா பதிவு பண்ணிருக்காரு. அவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். தேசிய மருத்துவர்கள் தினம், இப்படி எல்லா தினத்தையும் பதிவு பண்ணி அதற்கு மெசேஜும் போட்டிருக்காரு. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இன்றைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள் ஒலிக்க கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்க பேரும் வந்திருக்கும், கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமணிசை கஸ்தூரி அருணாசேகர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பெங்களூர் குப்பநத்தம் ராமு இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், வீச்சூர் ராஜி ராஜ்குமார், அவங்களை தொடர்ந்து ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அழகா, அவர் எப்பவும் போல ஒரு இமேஜ் அடிச்சு நமக்காக கொடுத்துருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், சூளை ரீஜா மனோகரன் அவங்கெல்லாமும் நமக்கு வாழ்த்துக்களையும் நம்மளுடைய நலத்தையும் விசாரிச்சிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ஞானாம்பிகா ரஞ்சன், ராதாகிருஷ்ணன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், பாடல்கள்லாம் அட்டகாசமா இருக்குங்க அப்படி 100 மார்க் எடுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருமே கூட என்னென்ன பாடல் வந்ததோ அந்த பாடல்லாம் தாளம் போட வைத்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீன், மயிலை பட்டாபி, வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன்,

காரைக்கால் நச்சுப்பிள்ளை நெடுமரம் முன்னுசாமி அப்படின்னு அவர் ஒரு பதிவை பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க போல இருக்கு. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலே நல்லா இருக்குங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமலிசை அருணா சேகர் ஒலித்த கொஞ்சி பேசிட வேண்டாம் அந்த பாடல் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் தேர்வு செய்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களுமே அந்த கொஞ்சி பேசிட வேண்டாம் அந்த பாடலை பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து குட் மார்னிங் ராதா கிரிதரன் சிஸ்டர் ஸ்டார்டட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னு மோட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து அவர் கூட சேர்ந்து டி ராமச்சந்திரன் மேலூர்ல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி சந்திரா நிர்மல்குமார் சங்கீதா ஸ்ரீ பிரணவ் ரேவதி அனிஷா தர்ஷன். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன் ஜெயராணி மதிவதனி தூத்துக்குடி தர்மல் நகர்லேருந்து ஜோசப் ஜெசிந்தா ஜெனிசா ஜெயன் எடிட்டா ஆகியோரின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. மால்வி சுந்தரேசன் பாடிய பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா கற்பனை மோகன்ராஜன்.

0: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
1: பாதுகாப்பான
0: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
2: சின்ன வயசுல இருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாம தைரியமா குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பா அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
3: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிலையத்தில் நேரம் 8:30.
4: உங்கள் விருப்பம்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: இனி உங்கள் விருப்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் இது. உடன் பாடியிருக்கிறார் சஞ்சனா கால்மஞ்சி. லியோன் ஜேம்ஸின் இசையில் விக்னேஷ் சிவன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் டிராகன் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஜோலார்பேட்டை நெருஞ்சில் குமார், குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா அனன்யா, ஆத்யா அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமிழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா ஆகியோரின் விருப்பத்தில்

விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கடிதமழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் காற்றலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இனி உங்கள் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் புளியந்தோப்பு முருகன், லட்சுமி சந்தியா, கார்த்திக் மயிலாப்பூர், மணிகண்டன் ஆனந்தி, துறைப்பாக்கம் கார்த்திக், ஜெயந்தி ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்புத்தூர் குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி, நகர் பெரியசாமி, சந்தோஷ், சுஜித் குமார், மணிவண்ணன், ராணி, அச்சரம்பாக்கம் தனபால், தாட்சாயினி, கல்ஃப் தேவி, தமிழ்ச்செல்வி, மாலா, அம்பத்தூர் ஜெகதீசன் ஆகியோரின் விருப்பத்தில் வித் லவ் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. விஜய் நரேன் மற்றும் சியான் ரோல்டன் பாடிய பாடல். சியான் ரோல்டன் இசையில், மோகன்ராஜன் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட. நேரம் 8:40.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: சரி சரி.
0: இனி உங்கள் விருப்பத்தில் வரக்கூடிய பாடல், விடாமுயற்சி படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து யோகி சேகர் மற்றும் அமோக் பாலாஜியுடன் இணைந்து பாடிய பாடல் இது. விஷ்ணு ஆதவன் மற்றும் அமோக் பாலாஜி கற்பனையில் வரும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ்விஷாரம் செல்வம், வள்ளி, திலீப், யாமினி, ஆழ்வார் திருநகர் ராமையா ஆகியோரின் விருப்பத்தில்

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பைரவா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. வரக்கூடிய இந்த பாடல் விஜய் நாராயண் மற்றும் தர்ஷனா கேட்டி பாடிய பாடல். சந்தோஷ் நாராயண் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், திருநின்றவூர், நியூ காந்தி நகர், கோடீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர், சத்யநாராயணன், வெற்றி செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி, நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர், சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை, தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி ஆகியோரின் விருப்பத்தில் நாமும் இணைவோம் இந்த பாடலோடு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களின் இனிமையான பெயர்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். நிலையத்தில் நேரம் 8:50.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பாரிவல்லல், நடராஜன், சுப்பையா நடராஜன் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் விருப்பத்தில் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நேயர்களுடைய பெயர்களோடய ஊர்களோடய கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்டர் அழகாக டீட்டாலம் டிசி ராஜேஷ் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் அவர் வந்து பொன்னேரியிலேருந்து, என்ன மேடம் இந்த குரல், ஏதோ ஆஃப் பண்ணிட்டு கேட்குறேன்னா பார்த்துக்குங்களேன் அப்படி இருக்குது அப்படின்னாரு. என்எம்பி நச்சு பிள்ளை அவருமே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், கொருக்காத்தூர் கே கே ஞானமுருகன், வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் அருமை, டாப் டக்கர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தொகுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் அருமைன்னு ராஜமாணிக்கம் கோபி அவருடைய பதிவு. இங்கே திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், என் கடித பாட தேர்வு இடம்பெறுமா என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாகவே வந்து தொகுக்கப்படும் சார், இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரும். சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உர்ணிமோ மது இவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் என்னுடைய விருப்ப பாடலும் இடம்பெறுமா அப்படின்னு உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், நிச்சயமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷெட்யூல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் யார் பேர் வருமோ வந்துகிட்டே தான் இருக்குது. அடையாளம் பட்டு, ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி இவங்களுமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு, வன்னை, கணேசன் அனைத்து பாடல்களும் அருமையாக சூப்பராக இருந்தன, சான்ஸே இல்லைங்க. இப்பொழுது ஒழித்து கொண்டிருக்கும் ஐயோ காதலி அப்படிங்கிற பாடல் நிகழ்ச்சிக்கு ஹைலைட்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜ் சுப்பையா, புதன் காலை வணக்கம், தொகுப்பு அருமை அப்படின்னு என்ன இது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அப்படி இன்னொரு பதிவை கூட போட்டு 100 மார்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷாமலா இவங்களும் நமக்காக கொடுத்துருக்காங்க.
2: எழுதுகிறேன்

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: கடிதமழை நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்தில் உங்களின் இனிமையான பெயர்களோடு நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இங்கே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலப்பேடு தயாளன், வீரராகவன் இவங்கள்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறா, நமக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 8:55.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் அது. துர்புகா சிவா இசையில் தாமரையின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற பாடல் தான் நிறைவாக வரக்கூடிய பாடல் இது. கொருக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், புவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரக்ஷன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோமதி, சுமதி, யோகானந்தா, வடமனப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லக்ஷன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா, கொரட்டூர், மணவாளன், ஆனந்தி மணவாளன் ஆகியோரின் விருப்பத்தில்

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை அடுத்து 9:02 கலக்கல் அரங்கத்தில் சந்திப்போம் நேயர்களே.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 9:02.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் சபாஷே.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் ஒரு முறை சொல்லிடுறேன். 2952

2 0 8 5 3 மற்றொரு எண் 2 8 3 8 9 8 7 1. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0 4 4 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இன்னைக்கு வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடங்கள் நிறையவே இருக்குங்க. இல்லைன்னா அந்த ஊருக்கு அது அதனாலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த குறிப்பை வந்து நான் அப்படியே மறைச்சி கிரச்சு குடிப்பேன். இப்போ வேடந்தாங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேடந்தாங்கலை நான் மறைச்சி கிரச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அப்படியே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ண லைனே கிடைக்கல அப்படின்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம், அந்த பதிவின் கீழே நீங்கள் பதிவு பண்ணலாம். ரைட்டு, தொடக்கமாக வந்து பாடும் பறவைகள் இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். அணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. வரக்கூடிய முதல் நேயர் யாரு? வணக்கம். வணக்கம்,
1: கார்த்திக் வெஸ்ட்மாம்பலம்.
0: வெஸ்ட்மாம்பலத்திலிருந்து கார்த்திக், ரைட், ஓகே, போலாமா கார்த்திக்? மறைத்தல், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. மறைத்தல், மறைத்தல், மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதுல இருக்கு. நீர்நிலைகள்ல ஒன்று, அது வந்து பாத்தீங்கன்னா பாசனத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு இயற்கை ஏரியை இப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு கூட நிறைய இந்த தெரு பெயர்கள் இருக்கு. இப்போ ஏரிக்கிற தெரு அப்படின்னு இருக்கிற மாதிரி இதுவும் இருக்கு இதுல, ரைட்டா? அடுத்தது சமுத்திரம் அப்படிங்கறத இப்படியும் அழைப்போம், ரைட். பழைய இசையமைப்பாளர் பெயர் ஒரு ஒரு பெயர் இதில் இருக்கு. முருகனுக்கு தொடர்புடைய ஒன்றும் இதில் இருக்கு. நாக்கு அப்படிங்கறத இப்படியும் சொல்வோம், ரைட். ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நன்றி. இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடம் நமக்கு கிடைக்கும். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி ஜூலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கந்தன் வள்ளி சவுகார்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு நடராஜா சுப்பையா இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன், மேலப்பேடு தயாளன், ஞானாம்பிகா ரஞ்சன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன், கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனள்ளி கோவில்கோட்டாயிலிருந்து கனகராஜ் இவருமே வார்த்தை விளையாட்டு அது ஆவலா இருக்குங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க, ரைட். சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் வார்த்தை விளையாட்டுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன், ஏன்னா நீங்கள் வித்தியாசமான சொற்களை கொண்டு வருவீங்கன்னு. அதான் சார், நானும் கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் யாரும் வரமாட்டேங்கிறீங்களே. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் இவங்கெல்லாமும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் சார், சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
2: மேம், நான் ஒரு போர்ஷன் கண்டுபிடிச்சது
0: சொல்லுங்க.
2: இது துணை அப்படின்னு சொல்லுவாங்களே மேம், ஏரி நிலைகள், அது
0: என்ன சொல்லுவாங்க சார்? சாரி,
2: துணை, துணை,
0: துணை, சுனை, சுனைன்னு சொல்றீங்களா? சுனை, சரி, ஓகே, அப்படி வச்சு பாப்போம் என்ன வருதுன்னு. என்ன சொல்றீங்கன்னு பாப்போம்.
2: இல்ல, எனக்கு இது மாத்திரம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. கடல்னு நான் நினைக்கிறேன்.
0: இல்ல, கடல், ரைட், கடல், ரைட். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமா, ஆமா, நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: இப்போ கடல் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு சந்திரசேகர், ரைட். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கண்டுபிடிக்கலாம். மறைத்தல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. நீர்நிலைகள்ல ஒன்றும் இதுல இருக்கு. அதாவது பாசனத்துக்கு உபயோகப்படக்கூடிய இயற்கையான ஒரு ஏரி. இன்னைக்கு கூட நிறைய தெரு பெயர்கள் இந்த பெயர்ல இருக்கு, நம்ம அதை கேட்டிருப்போம். சமுத்திரம் அப்படிங்கறத இப்படியும் சொல்வோம், அதைத்தான் வந்து கடல் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அவரு. பழைய இசையமைப்பாளர் பெயர் ஒன்று இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். முருகனுக்கு தொடர்புடைய ஒன்று அதுவும் இதுல இருக்கு. நாக்கு அப்படிங்கறத இப்படியும் சொல்வோம். இப்போ நாக்கு அப்படிங்கறத இப்படியும் சொல்வோம் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நீங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, தாலாட்டு அப்படின்றத வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது கிடைக்கும். வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம். ஆஹா, நேயர்கள் வராங்க, ஆனால் என்ன அப்படின்னு தெரியல. பேசதான் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ரைட், ஓகே. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம்.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக குறிப்புகள் கொடுத்தேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சூப்பர் சார், சொல்லலாம்.
1: வேல் முருகனோட தொடர்பு.
0: சம்ம சார், சம்ம, சூப்பர். நீர்நிலைகள்ல ஒன்று பாசனத்துக்கு உபயோகப்படும் இயற்கையான ஏரி. அடுத்து சரி, இல்ல இல்ல, நம்ம சொல்லிடலாம். சமுத்திரம் அப்படிங்கறத இப்படியும் அழைப்போம். பழைய இசையமைப்பாளர் ஒருவர். சூப்பர் சார், அவ்வளவுதான். முருகனுக்கு தொடர்புடையது வேல். நாக்கு அப்படிங்கறத இப்படியும் சொல்வோம். வேடந்தாங்கல் அப்படிங்கறது மிக சரியான விடை. எனக்கு தேவை அந்த குறிப்பை நீங்க விளக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த கேள்விக்கு போயிடலாம்னு
1: நினைக்கிறேன்.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, வேல் கண்டுபிடிச்சார், கடல் அவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார், வேதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இன்னும் ஓரிரு குறிப்புகள் தான் இருக்குது, அந்த குறிப்புகளை யார் கண்டுபிடிக்கிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: புண்ணியகுடி, புண்ணியகுடி சார் சொல்லுங்க, மீதி குறிப்புக்கு பதில் சொல்லிடுங்க.
2: நாக்குக்கு தாள்.
0: சூப்பர் சார். அந்த நீர்நிலைகள்ல ஒன்று பாசனத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு இயற்கையான ஏரி.
2: இன்னைக்கு
0: தாங்கள் தாங்கள் தெருன்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஐயா? சூப்பர் சூப்பர் ஐயா. பழைய இசையமைப்பாளர் அவர் சொல்லிட்டாரு வேதா அப்படிங்கறது, அவ்வளவுதாங்க ஐயா. இப்போ மறைத்தல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய சொல்.
2: மறைத்தல்,
0: அது ஒண்ணுக்கு தாங்க ஐயா இப்ப எனக்கு வேணும். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா ஐயா? நன்றி நன்றி ஐயா. மறைத்தல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வந்துட்டா நம்ம அந்த வேடந்தாங்கல் அப்படிங்கிறத சொன்ன விடை நேயர்களுக்கு நன்றிகளை பதிவு பண்ணிக்கலாம். இங்கே மாலினி தேவி அவங்க வந்து வேல், கடல், வேதா, தால், தாங்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே வேடந்தாங்கல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் சார் சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க தான் சொல்லணும். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன், மறைத்தல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய சொல்.
3: தட்டுங்களா?
0: என்ன தத்தா? அது எங்க இங்க வருது?
3: தட்டுன்னு வருமா?
0: இல்ல வராது சார், வராது. ரைட், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூளை ரீஜா மனோகரன், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து விடைகளையும் இவங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு வேல், கடல், தால் அப்படின்னு அன்புராணி அவங்களுடைய பதிவாருக்கு, வேடந்தாங்கள், கடல், வேதா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அண்டு அடுத்து யாராவது நேயர்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த மறைத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்த கேள்விக்கு போகலாம் நினைக்கிறேன். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க, கடல், வேதா, வேல், தால் அப்படின்னு சொல்லிட்டு வேடந்தாங்கல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்க, ரைட். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கு. சென்னை செங்கல்பட்டு ரோட்லேருந்து அந்த கூட்ரோடு பிரிவு வழியாக இங்கே போகலாம். இங்கே உள்ள அந்த 86 ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த ஏரி. பருவமழையின் காரணமாக எப்போவுமே ரொம்ப அங்கே மழையில் வந்து அந்த பறவைகளுடைய வரப்பு அதிகமாக இருக்கும். பங்களாதேஷ், பர்மா, இலங்கை, சைபீரியா, ஆஸ்திரேலியா மற்றும் மியன்மார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வேடந்தாங்களுக்கு வலசையாக பறவைகள் வருமா. செப்டம்பர் மாதத்தோட கடைசி வாரத்தில் குளிர்காலத்தில் பறவைகள் வலசை வர துவங்குமா. இந்த பறவைகளோட கூட்டம் அதிகமாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், இந்த மே மாதத்தில் தான் வந்து திரும்ப அவங்க ரிட்டர்னும் கூட போயிடுவாங்களாம். இப்படி தாங்க இந்த பறவைகள் ஒன்றை ஒன்று கொஞ்சி கொள்ளக்கூடிய காட்சியும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா. ரைட், நான் அடுத்த பாடலுக்கு போயிடுறேன், அப்புறமா நீங்கள் வந்து சொல்லுங்கள். மனுநீதி படத்திற்காக உங்களுக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. சத்யா பாடிய பாடல் இது, தேவாவின் இசை, கலைக்குமார் கற்பனையில்.

0: பாதுகாப்பான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
2: ஜாக்கிரதையா இருங்க,
3: அருமையா சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாமா?
1: வணக்கங்க, திருநந்தி ஊர் கணபதி.
0: கணபதி சார், சொல்லுங்க, அந்த மறைத்தல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன பொருள்?
1: ஒழிச்சு வைக்கிறது சொல்லுவாங்களா?
0: இல்ல சார், அது நம்மளுக்கு அந்த வேடந்தாங்களுக்குள்ள வரணும். சரிங்களா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: குட்டம் ரவி,
0: செங்கல்பட்டு. ரவி சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
2: வேடங்கள்.
0: என்னது வேடங்கள்னு இருக்குமா?
2: வேடங்கள்
0: இல்ல, வேடங்கள் கிடையாது.
2: வேடம் போடுவாங்க
0: இல்ல, அது அது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அவ்வளவுதான். இதான் இதுக்கான குறிப்பு. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நன்றி. ஆமா, நன்றி. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்,
0: கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க அந்த மறைத்தலுக்கு ஆன்சர் சொல்லணும், அவ்வளவுதான். இப்போ ஆமா, நீங்க கேக்கலையா நிகழ்ச்சிய? சரி, அப்போ கேக்கலன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. நேர்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுட்டு வந்தாதான் நம்ம விடைகளை சொல்ல முடியும். இல்லைன்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தீட்டாளம் டி சி ராஜேஷ், இந்த நிகழ்ச்சி வந்து அறிவுக்கு விருந்தா இருக்குங்க, நிறைய தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ரேவதி ஸ்ரீராமன்.
0: ரேவதி ஸ்ரீராமன் சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் சார். இந்த மறைத்தல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய
4: ஒளிதல் சொல்லலாம், தோண்டிதல் சொல்லலாம்.
0: இல்ல இல்ல, அது வேடந்தாங்களுக்குள்ள வரணும்.
4: மறைதல் போதல்
0: இல்ல, ஓரெழுத்து ஒரு மொழி. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வேதா மேடம், யார் பேசுறீங்க மேடம்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. வேதாங்க, அது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள வேர் மறைந்து கிடப்பதாலதான் அதுக்கு வேர் அப்படிங்கிற பெயர். வீட்டை சுற்றி பாதுகாப்பிற்காக மறைத்து அமைக்கப்படுவதாலதான் அதற்கு வேலி அப்படிங்கிற பெயர். மறைந்திருந்து தாக்குவதாலதான் வேடனுக்கு வேடன் அப்படிங்கிற பெயர். மற்றவர்களுக்கு தெரியாம மறைவாக பார்ப்பதாலதான் அது வேவு பார்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வே அப்படின்றது சரியான விடையை பதிவு பண்ண ஹேமா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் பல பல. ரைட், மீரா வெங்கட்ராமன் அவங்க விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராக காலை மகிழ்ச்சி வணக்கம், கவரும் நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம், கலிக்கும் சொல் விளையாட்டு, கேட்டு மகிழும் மனதில் வியப்பூட்டும், பறவைகள் சரணாலயம் தகவல்கள் பற்றி அறியும் பண்பலை மகிழ்வலை பகிழும் உங்களுக்கும் நன்றி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலில் அகமத், ரொம்ப அருமையா இருக்குங்க, டக்கு டக்குன்னு கரெக்டா சொல்றாங்க ஆன்சரை. வேற லெவல்ல இருக்காங்க நேயர்கள்லாம், போங்க, நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வார்த்தை விளையாட்டு நிறைய சிந்திக்க தோணுதுன்னு கலில் அகமத் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. உஷாராணி ஆறு முகம் அவங்க வந்து வேடந்தாங்கள் அப்படிங்கிற சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வேதம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மறை அப்படிங்கிறது தான் அது, அதோட பொருள் இல்லையா, வேதமும் அது. ரைட்டு தான், ரைட், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா, நடராஜன் சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, ஐனாவரம் கிருஷ்ணன் இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அண்டு வேடந்தாங்கள் சுப்பையா இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் சுப்பையா இவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால நான் அடுத்த கேள்விக்கு போயிட போகிறேன். நீர்நிலைகளோட ஓரம் அல்லது அந்த இரு பக்கத்தில் உள்ள தடுப்பை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை இதில் இருக்குங்க. இந்த இந்த பறவைகள் சரணாலயம் உள்ள இடத்துல இருக்குது. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பயனற்றது வீண், வேலையில்லாமல் சும்மா இருக்கிறத இந்த ஒரு சொல்லால் நம்ம சொல்லுவோம். வெண்மை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்குது. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. அடடா, யாரோ வந்தாங்க ஆனால் பேசதான் மாட்டேங்கிறீங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்கள் வெளியே நேயர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இந்த பறவைகள் சரணாலயம் உள்ள இடங்களை தான் நான் உங்களுக்காக குறிப்புகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பை நான் மறுபடியும் சொல்லிடுறேங்க. நீர்நிலைகளோட ஓரம் அல்லது அந்த இரு பக்கத்தில் உள்ள தடுப்ப, அந்த படுக்கை ஆற்று படுக்கை அப்படிங்கிறத ஒரு குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்குங்க. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயனற்றது வீண் அப்படின்றது, அதாவது வேலை இல்லாமல் இருப்பதை இப்படியும் சொல்லுவாங்க. வெண்மை, அதை குறிக்கக்கூடிய

0: ஒரு சொல்லும் இதில் இருக்கு. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாருங்க?
1: பெருமாள்பட்டி ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி சொல்லுங்க.
1: என்ன
0: வைப்பீங்க? என்ன பறவைகள் சரணாலயம்? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: சரிங்கம்மா.
0: நன்றி, நன்றிம்மா. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
2: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார் சொல்லுங்க.
2: கரை வெட்டி
0: அடி தூள் சார் சொல்லுங்க சார். எப்படி
2: கரை
0: வருது?
2: வெட்டி
0: ஓகே, வேலை இல்லாம இருக்கிறது. அப்புறம் அது இது சொன்னேன் நான், உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறிக்கக்கூடிய சொல். வெடியா? வெடி இல்ல, வீக்கம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
2: கட்டி.
0: ஆமா, வெண்மை இதை குறிக்கக்கூடிய சொல். ஓரெழுத்து ஒரு மொழி. கரைனா வெண்மையா? வெறை. வெறை இல்ல, ஓரெழுத்து ஒரு மொழியா சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கரை வெட்டியை அழகா கண்டுபிடிச்சீங்க. நன்றி,
2: நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கரை வெட்டி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம், அதை ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாரு டி நகர்லேருந்து ரங்கராஜன். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:30:30.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
4: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
5: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
4: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
5: सच?
4: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
5: समझ गया।
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். கரை வெட்டி அப்படிங்கறத அழகா கண்டுபிடிச்சாங்க. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இது பறவைகள் சரணாலயம் உள்ள இடமும் கூட. நடராஜன் சுப்பையா அவர் வந்து கோடியக்கரை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நான் இன்னும் அந்த கோடியக்கரைக்கு வரவே இல்லை சார், ஆனால் நீங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? ரைட். சேஷாத்ரி கிருஷ்ணன் இவர் வந்து கும்பகோணத்திலிருந்து வே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி மறைத்தல் அப்படிங்கிறது எனக்கு இப்போதாங்க ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு. சில நேரங்களில் அப்படி தான் சார் ஆகும். வார்த்தை விளையாட்டு மிகவும் அற்புதமாக இருக்குது. வே அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய மறைத்தல் அப்படிங்கிற பொருளுக்கான சொற்களையும் நீங்கள் சொன்னது நல்லா இருந்தது அப்படின்னு பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் வேடந்தாங்கல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வேதம் அப்படின்னு பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவருடைய பதிவு. மயிலாடும் பாறை மனதை வருடி சென்றது, ஒவ்வொரு வரிகளும் செவிகளுக்கு இனிமையாக இருந்ததுன்னு சூளை ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. மீரா வெங்கட்ராமன் வேடனா இருக்குமா அப்படின்னு கேட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா விடைகளுக்குமே நிறைய நேயர்கள் வந்து விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ நம்ம கரை வெட்டியை பார்த்துட்டோம் இல்லையா. கரை வெட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 188 மேற்பட்ட பறவைகள் இங்கே வர்றதா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 82 வகையான நீர்வாழ் பறவைகளும் இங்கே இருக்கான். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலிருந்து ஆண்டுதோறும் 20,000 மேற்பட்ட பறவைகள் இங்கே வலசை வருவாங்களாம். அக்டோபர் முதல் மார்ச் மாதத்தில் தான் இந்த பறவைகளை காண சிறந்த இடமாக இந்த இடம் இருக்குமா. இந்த மாதங்களில் தான் வடகிழக்கு பருவமழையால் ஏரி நிரம்பி வெளிநாட்டிலிருந்து பெரிய லெவல்

அது பறவைகள்லாம் வந்து குவியக்கூடிய ஒரு இடமா இருக்குமா. சரணாலயத்தோட அழக ரசிக்க பார்வையாளர் கோபுரம், விளக்க மையம் மற்றும் படகு சவாரியும் இங்கே இருக்கும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த பாடலுக்கு போகிறோம். சீவல பெறப்பாண்டி படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் இது. ஆதித்யன் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே உடனே பேசலாம். உங்களுக்காக தொலைபேசி எண்களை நான் சொல்கிறேன். 2952-0853 மற்றொரு 2838-9871. வாங்க, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யாருங்க?
1: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுகிறேன்.
0: புஷ்பலதா மேடம், போலாமா?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: போலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் வந்து பாத்தீங்கன்னா யானையை குறிக்கும் வேறு சொல்லுதல் இருக்கு. ஆமா ஆமா, மகிழ்ச்சி அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. ஓகேவா? மலை அப்படிங்கறதோடு தொடர்புடைய ஒரு சொல் இருக்கு. ஆமா, அச்சம் பயம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நடுவுல ஒரு மெய்ய மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த சரணாலயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுங்க.
1: குறிக்கக்கூடிய சொல் வந்து கறி.
0: சூப்பர்.
1: கரிக்கிளி சரணாலயம் மேடம்.
0: அடி தூள் மேடம், அடுத்த கேள்விக்கு போமா? நீ இதே மாதிரியே பண்ணாதமா அப்படின்னு. கரிக்கிளி, ரைட். ஓகே, சொல்லுங்க. இப்போ
1: ஈஸியா இருந்துச்சு. அந்த இது மகிழ்ச்சிய குறிக்கிறது வந்து கிளி.
0: ஆ ஓகே,
1: மகிழ்ச்சிய குறிக்கிறது.
0: ஆ இல்ல, மகிழ்ச்சிய குறிக்கிறது களி.
1: களி.
0: ஆமா. இப்ப சொல்லுங்க, மலை அப்படிங்கறது தொடர்புடைய சொல்
1: கிரி.
0: கிரி, ரைட். அச்சம் பயம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அச்சம் பயம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் சூப்பர் மேம். அது என்ன தெரியுமா, அச்சம் பயம் அதையெல்லாம் குறிக்கக்கூடிய சொல் ஒரே கிளியா இருக்குன்னு சொல்லுவோம். கிளி. ஆ சொல்லுவோம்ல நம்ம பேச்சு வழக்குல, அதுதான் மேடம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாங்க பாருங்க. யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னா கறி அப்படிங்கிறது, மகிழ்ச்சி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது களி அப்படிங்கிறது, மலை என்பதோடு தொடர்புடைய சொல் கிரிவலம்னு சொல்லுவோம், மலைவளம்னு சொல்லுவோம் கிரி அப்படிங்கிறது, அச்சம் பயம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்குது அப்படின்னா அதான் கிளி அப்படிங்கிறது. இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நடுவில் ஒரு மெய்யை சேர்த்தா இந்த சரணாலயம் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சரணாலய அந்த மெய் வந்து இக் அப்படிங்கிறது. செங்கல்பட்டு இதுவும் மதுராந்தகத்துக்கு அருகே தான் இருக்கக்கூடியது. ஒன்று, மதுராந்தகத்துக்கு அருகே உள்ள இந்த கறிக்களி சரணாலயம் அப்படிங்கிறது பறவைகள் வரத்து அதிகமாக இருக்கக்கூடியது. வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய பறவைகள் இங்கவும் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர், அந்த வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. 1989 இந்த கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் வேடந்தாங்கள் பறவைகள் சீசன் துவங்கும் போது கறிக்கிளி பறவைகள் சரணாலயத்திலும் பறவைகள் வருமா, அப்போ வந்து சுற்றுலா பயணிகளோட பார்வைக்காக திறக்கப்படும். அத்துடன் இல்லாமல் இந்த வேடந்தாங்கல் சரணாலயத்தில் உள்ள ஏரியை விட 2 மடங்கு பெரிய ஏரியாக இந்த சரணாலய ஏரி இருக்குமா. இதனால தான் வேடந்தாங்கல் சரணாலயம் போன்ற தோட்டத்திற்கு கறிக்கிளி பறவைகள் சரண

0: சரணாலயமும் மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து நேயர்கள் வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் வந்து நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் இவங்க வந்து கறிக்கிளி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தந்த விடைகளையும் பிரித்து பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் கமலாவரதன் சரணாலயம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், மாலினி தேவி அருணாச்சலம் சரியான விடையாக பதிவு பண்ணியிருக்கீங்க. மீரா வெங்கட்ராமன் நீங்களுமே கூட இன்னொரு முறை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் குயில் பாட்டு மனதில் கேட்டு குரலில் மயங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசை விருந்து பண்பலை தந்தது இதயம் தொட்டு போனது இன்று சரணாலயம் தகவல்கள் மிக நன்று அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவாக இருக்கு. காஞ்சிபுரம் இளங்கோ கலக்கல் அரங்கம் கலக்கலாகவே இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகரன் அவர் வந்து நமக்காக ஒரு ஸ்டில்ல போட்டிருக்காரு. எங்க வீட்டோட பின்பகுதியில மருந்தீஸ்வரர் கோவில் இருக்கு மேடம். அந்த இடத்துல தண்ணீர் தேக்கி அந்த மயில் புறா நிறைய பறவைகளை பார்க்கிறோம் அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. கரை வெட்டி அரியலூர்ல இருந்து சுமார் 15 முதல் 21 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த பறவைகள் சரணாலயம் முக்கியத்துவம் காரணமாக 2024 ராம்சார் தளம் அதாவது சர்வதேச அங்கீகாரம் பெற்றது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வே மற்றும் வே இதோட இந்த குரில் நெடில் ரெண்டையும் போட்டு மறைத்தல் வெள்ளை அப்படிங்கிற அர்த்தங்களை இருப்பதை உங்கள் மூலமாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட பாடல்களும் கோர்வையாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. நான் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. எண்ணிக்கையோடும் எல்லை முடிவு இதையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூட இங்கே இருக்குது இந்த சரணாலயத்தில். நீர்நிலைகளோட ஓரத்தை குறிப்பது ஏற்கனவே அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அது இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வகையான புல் வகை, இந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் ஒரு வகையான புல் வகை. வாங்க, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஸ்ரீநகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன்.
0: சூப்பர், நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: அது வந்து கோடிய கரை.
0: ஆஹா, எப்படி?
1: நீங்க தான் க்ளூ கொடுத்துட்டே இருக்கீங்களே.
0: சரி, ரைட்.
1: ராஜா வந்து கோமா, அப்புறம் எண்ணிக்கையோ என்ன சொன்னீங்க? கோடி.
0: ஆமா, கோடி. அது சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தெருக்கோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் எல்லை முடிவு.
1: அப்புறம் நீர்நிலை கரை வருமா?
0: கரை வரும்.
1: அப்புறம்
0: ஒரு வகையான புல் வகை, முதல் எழுத்தியும் கடைசி எழுத்தியும் கோரை, கோரை பாய்னு சொல்லுவோம். ஆமா, சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. சோமங்கலம் சடகோபன் அவர் சொல்லியிருக்காரு, கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இந்த பறவைகள் சரணாலயம் சார்ந்த கேள்விகளுக்கு நேயர்கள் கூறக்கூடிய பதில்கள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கறிக்கிளி அப்படிங்கிற விடையை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கங்க மேடம், உமது விளையாட்டுக்களில் இதுவும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சோமங்கலம் சடகோபனமே கூட சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய கேள்விகளுக்கு அவருக்குமே வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம்.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கோடியக்கரை அப்படிங்கறதோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, 1967 உருவாக்கப்பட்ட இந்த சரணாலயம் அக்டோபர்லிருந்து மார்ச் வரையிலான மாதங்களில் ரஷ்யா, சைபீரியா இந்த நாடுகளிலிருந்து பறவைகள்லாம் வலசை வருமா, ஆயிரக்கணக்கான பறவைகளைக்கான சிறந்த ஒரு இடமும் கூட இது. இங்கே பார்த்தீங்கன்னா பறவைகள் மட்டும் இல்லாமல் புள்ளி மான்கள், குள்ள நரிகள் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய அரிய வகை வெளிமான் பிளாக் புக்

0: அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு அருகில் அமைந்துள்ள கோடியக்கரை அமுத கடீஸ்வரர் கோவிலும் தேவார பாடலுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். சோழர் காலத்தில் கட்டப்பட்டு 2004 சுனாமியால் சேதமடைந்த பழைய கலங்கரை விளக்கத்தோட எச்சங்கள் கூட, அது மட்டும் இல்லாமல் 1890 கட்டப்பட்ட பிரிட்டிஷ் கலங்கரை விளக்கம் ஆகியவை இங்கு இருக்கக்கூடியது ஒரு சிறப்புமே கூட. நாகப்பட்டினத்தில் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடியது வேதாரண்யத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் இது இருக்கு. வனப்பகுதிக்குள்ள செல்ல அனுமதி இருக்கு, ஆனால் கடல்ல டால்பின்கள் மற்றும் ஆமைகளை காணும் வாய்ப்பும் சில நேரங்களில் கொடுக்கப்படுமா. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். என்ன கேள்வி? அடுத்த கேள்வினா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் கேட்டுருவேன். எனது வீட்டு பறவை சரணாலயம் என்றும் மகிழ வைக்கும் சிறு பறவை அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவாருக்கு உஷாராணி ஆறுமுகம் வாவ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பறவைகள் தொடர்புடைய பாடல்களும் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து கோடியக்கரை அப்படிங்கிறத பிரித்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே, கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், வித்யா ரவி அவங்க வந்து கோரை அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. சேஷாத்ரி கும்பகோணத்திலிருந்து கரை கோடி கோரை அப்படிங்கிற மாதிரி கரை கோடி அப்படின்னு அவரும் பிரிச்சு பதிவு பண்ணிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் இவங்களும் பதிவு பண்ணிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. பாலாஜி, ரைட் பாலாஜி சார், போயிடலாமா? அதாவது தோற்றம், வெளிச்சம், அதோடு தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்கு. மனைவி அப்படிங்கிறவங்களை நம்ம இப்படியும் சொல்வோம். தேன், இதுக்கு கன்னியாகுமரி கிட்ட இருக்கிறது தேன், இதுக்கு சூப்பரான இடம் இது. தேன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஊரும் கூட இதில் இருக்கு. தாவரங்களுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்கு இது தேவை. இரண்டு, ஒரு எழுத்து ஒரு மொழி இதில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கையோட மேற்பகுதி தோளிலிருந்து மணிக்கட்டு வரை உள்ள பகுதியை நம்ம இப்படி சொல்லுவோம். உடலில் ஏற்படக்கூடிய காயத்தையும் இப்படி சொல்லுவோம். என்னவா இருக்கும் ஐயா, லைன்ல இருக்கீங்களா? யோசிக்கிறீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி. இவ்வளோதாங்க நான் கேள்வியை கேட்டுட்டேன். நீங்கள் வரலாம், வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யாருங்க?
1: நான் அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா கலக்கிறேன்.
0: ஞானாம்பிகா சொல்லுங்க.
1: 2-3 விளக்கம் எனக்கு கேட்க முடியுது. முதலாவது வந்து உதயம்.
0: சூப்பர் மேடம், சூப்பர்.
1: வெளிச்சம் அது. மற்றது மார்த்தாண்டம் மேம், தேனுக்கு
0: மார்த்தாண்டம் அடி தூள். அப்புறம்
1: மற்றது மற்றது என்ன மேம் கொடுத்து?
0: தாவரங்களுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்கு இது தேவை. என்னவா இருக்கும் மேடம் இது? உதயமார்த்தாண்டபுரம் அடி தூள் மேடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். நீங்க முதல் முறையா பங்கேற்கிறீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி. எங்க வந்து சூலை ரீஜா மனோகரன் தாரம் அப்படிங்கிற ஒரு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 125 அப்படின்னு அந்த ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இடம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், உங்களுடைய தொகுப்பு நல்லா இருக்கு மேடம். தொகுத்த விதமும் அருமை. எங்களுக்கு நேரம் போனதே தெரியலை. மொத்தத்தில் கலக்கல் அரங்கம் கலக்கலோ கலக்கல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலைங்க. வணக்கம். குறுக்குப்பேட்டை அருணாச்சலம் சார், இப்போ எனக்கு வந்து அவங்க ஒரே ஒரு விடை மட்டும் பதிவு பண்ணல. கையோட மேற்பகுதி தோளிலிருந்து மணிக்கட்டு வரை உள்ள பகுதிய நம்ம இப்படி சொல்லுவோம். அது இதுல இருக்குன்னு நான்
2: சொல்லியிருக்கேன்.
0: ஆமா, மேற்பகுதி அதாவது தோளிலிருந்து மணிக்கட்டு வரை உள்ள பகுதியை இப்படி சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்கேன். இல்ல இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு.

0: கொடுத்துடலாமா? தூத்துக்குடி ஸ்பிக் நகர் பால ராஜேஷ் அவரை தொடர்ந்த ஞானாம்பிகா அவங்க வந்து கலக்கல் அரங்கம் உண்மையிலேயே கலக்கலாகவும் கலகலப்பாகவும் இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கோடியக்கரை அப்படின்னு நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவு, எனது வீட்டு பறவை சரணாலயம் என்றும் மகிழ வைக்கும் சிறு பறவைன்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவா இருக்கு. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலைங்க. வெங்கடேசன், இந்த ஊரே ஒரு இது என்னவா இருக்கும்
1: சொன்னீங்கன்னா? ஸ்திரம்,
0: ஸ்திரம். அது இங்க எங்க உதய மாத்தாண்டபுரத்துல இருக்கன்னு? இல்ல இல்ல, சரி அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம் விவத் பாரதி, தமிழ் பண்பலை. சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க சார். சார் உரம், உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குது. புறம்னு சொல்றீங்களா? எதுக்கு அப்படி நீங்க வச்சிருக்கீங்களா? ஆனா நான் அப்படி வைக்கல சார் இத. ஆமாமா, சரி நானே சொல்லிட்டுமா? புஜம், புஜம் அப்படிங்கிறது வடமொழியில சொல்றக்கூடியதை நம்ம தமிழ்ல புயம்னு சொல்லுவோம். அததான துழாய் அலங்கர் கலப மார்பும் திருப்புயமும் தை வந்து தீண்ட பெற்றேன் அப்படின்னு வில்லிபுத்தூரார் வில்லிபாரதத்துல சொல்லியிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. உதய மார்த்தாண்டபுரம் அப்படிங்கிறத நிறைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவாக இருக்கு. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே அதை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர் கோபி அவருமே வந்து அந்த கரையெல்லாம் நமக்காக போட்டு காமிச்சிருக்காங்க. கோடியக்கரை கோவில் அப்படிங்கிறதையும் அவர் காமிச்சிருக்காரு. பூந்தண்டலம் புண்ணியக்குடி இவருமே ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இவருமே ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காரு. உதய மார்த்தாண்டபுரம் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு மேட்டூர் அணையோட நீர் தான் இந்த சரணாலயத்திற்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் காவேரியில பயன்பாட்டுக்கு பின்னர் கோரையாறு வழியா இங்க வந்து சேர்கிறதாம். பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல அதிக எண்ணிக்கையில இங்கு காணப்படக்கூடிய ஊதா காணான் கோழி மற்றும் நத்தை குத்தி நாரைகள் முதலியன இந்த சரணாலயத்தோட குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமா பார்க்கப்படுது. இதை தவிர பாத்தீங்கன்னா அரிவாள் மூக்கான், இந்திய பாறை நாரை, வெண்கழுத்து நாரை, சாம்பல் நாரை, நாமக்கோழி, ஊதா நாரை, சிறிய நீர்காகம், துடுப்பு வாயன், செங்கல் நாரை அப்படின்னு பறவைகள் நிறைய வருமா. நத்தை குத்தி நாரை, நீலத்தாழை கோழி, இரவு நாரை, பாம்பு தாரா, கூழைக்கடா, துடுப்பு வாயன், நாமக்கோழி, வெள்ளை ஐபிஎஸ் அப்படிங்கிற பறவைகள்லாம் இங்க வந்து நிறைய பல வகை பறவைகள் இங்க போனா நம்ம பார்க்கலாமா. சைபீரியா, உருசியா, இலங்கை, பாகிஸ்தான், திபெத் உள்ளிட்ட நாடுகள் பறவைகளும் இந்த சரணாலயத்துக்கு வருமா. வருடத்திற்கு 10,000 பறவைகள் வரை வந்து செல்வதா ஒரு கணக்கெடுப்பு கூட இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ உதய மார்த்தாண்டபுரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்தம்மா படத்திலிருந்து பாடலை கேட்க போகிறோம். மென்மினி மற்றும் ஷாகுல் அமித் பாடிய பாடல் இது. ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நம்ம கூட பறவைகளோட சேர்ந்து பறந்தே போயிட்டு வந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒரு ஃபீலிங் கொடுத்தது. நம்மளும் நிறைய பறவைகள் சரணாலயத்தை சுத்தி பார்த்தோம் அப்படிங்கறதும் நமக்கு தோணுச்சு. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதையடுத்து 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், அந்த நிகழ்ச்சியில உங்க கூட இணையத்துக்காக ஹேமலதா அவங்க தயாரா இருக்காங்க. என்கிட்டலாம் என்னம்மா நீ ரொம்ப இது பண்ண, அவங்க கிட்டே நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க கூட நீங்க வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:03. எளிமையான கேள்விகள், அதற்கான பதில்களை நேர்கள் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இது. நேர்கள் எப்படி சொல்லணும் பதில்களை? தொலைபேசி வழியை அழைத்து தான் சொல்லணும். தொலைபேசி எண்கள் 2952508853, 2838971. சரியான நிகழ்ச்சியில் நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம துவங்கிடலாம்.

0: சரிங்க சார், 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். இந்த வாசகத்தை நம்ம பார்த்துருப்போம். இதை கேட்ட உடனே எந்த வாகனம் உங்களுக்கு ஞாபகம் வருது? பொதுவா அப்படி சொல்லிட்டீங்க. சரிங்க சார், வேற யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், எல்லாமே கனரகங்கள் தான். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். காலை வணக்கம் சார், உங்க பெயர்?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், சொல்லுங்க.
1: ரெண்டு விதமான வாகனம் மேடம், ஒன்னு ஆம்புலன்ஸ் அண்ட் தீயணைப்பு, ரெண்டாவது பெருசு இந்த கனரக வாகனத்துக்கு பின்னாடியே.
0: ஆமா, அது போட்டிருப்பாங்க இல்லீங்களா. சரி, உங்களுக்கு இந்த வாகனம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்,
0: உங்க பெயர் சார்? தீயணைப்பு வாகனம் அந்த மாதிரி. பஸ் ஓகே, அதான் நம்ம என்ன சொல்ல வந்தேன், நம்ம ரொம்ப பார்க்கக்கூடிய இடத்துல இந்த பேருந்துகள் எல்லாம் இது இருக்கும் இல்லீங்களா. சரி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ லாரி, ட்ரக்கு, அப்புறம் பேருந்து, இந்த மாதிரியான கனரக வாகனங்கள் பின்புறத்தில் இந்த வாசகத்தை எழுதியிருக்கப்படும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம கேட்டலாம். இந்த 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் சொல்லும்போது இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வருதுன்னு நம்ம சொன்ன பத்திங்களா, ஞாபகத்துக்கு எதுக்காக இந்த இடைவெளி? இணைப்பில் யார் இருக்கீங்க, பேசலாம். ஆ, சொல்லுங்க. அது பின்னாடி நீங்க
3: பாத்துருக்கீங்க.
0: சூப்பர், ஓகே. விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், உங்க பெயர்? சார், இந்த இடைவெளி எதுக்கு விடுறாங்க, அப்படி விட்டு வரணும்னு எதுக்காக சொல்றாங்க? இல்லை, எது இல்லைனா பள்ளி வாகனத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓகே, எதுக்காக அந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு கேட்க வந்திருக்கேன். அதை நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை வேறு அடுத்தவங்ககிட்ட கேட்டுக்கலாமா?
4: ஓகே,
0: ஆ, நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
5: ஆ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சார்.
5: ஆ, அது உங்களுக்கு பிரேக் அடிச்சா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வண்டியில போய், எந்த வண்டி லேச அடிச்சா கூட உங்களுக்கு பேடி வர வண்டி பயங்கர சேதம் ஆகும்.
0: ஆமா,
5: அதனால உங்களுக்கு 30 கணக்கு படி 10 மீட்டர் தள்ளி அவங்க இருக்கும்போது பிரேக் அடிச்சா கூட இவங்களுக்கு வந்து பின்னாடி வரவங்க கொஞ்சம் சேஃப்டியா வந்துக்கலாம். அதுதான் அவங்க சிக்னல் வேலை, எங்க பிரேக் அடிக்க வேண்டியிருந்தா கூட அந்த கேப் விட்டு அவங்க நின்றுக்கலாம் சக்கர பின்னாடி வர வண்டி.
0: ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா, இந்த பிரேக் தூரம் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா பிரேக் அடிச்ச உடனே அவங்களால நிக்க முடியாது. இடைவெளி விட்டு போறதே
5: நல்லதுதான்.
0: அதுக்கு கூட கொஞ்சம் தொலைவா இருந்தாலும் அவங்களால நம்மள பார்க்க முடியும். ரொம்ப கிட்ட இருந்தாலும் அவங்களால பார்க்க முடியாது.
5: இது வந்து கேட்டீங்க, சைடுல கூட உங்களுக்கு அச்சா ஒரு 10 2 3 மீட்டர் தள்ளியே
0: போறோம்.
5: அந்த வண்டி பக்கத்துல அந்த வண்டியோட இது வந்து குழுங்கும் பாருங்க உங்களுக்கு.
0: ஆமா ஆமா,
5: குழுங்கும் இந்த பக்கம் வந்து அப்போ அது போகும்போது அது அந்த நேரமே அச்சா.
0: அப்போ வந்து இப்படியும் கூட ஞாபகம் வச்சுக்கணும், சைட்லயும் ஒரு 2 மீட்டர் தொலைவில் இருங்கன்ற மாதிரி.
5: நிறைய பாத்துக்கோங்க, ஏன்னா கேளம்பட்ட சிக்னல்ல நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு மணி லாரி நின்று போச்சு. அதை நினைக்கணும், அதுதான் உங்களுக்கு எது பின்னாடி போகணும், எது பக்கத்துல போகணும், எது கொஞ்சம் இடைவெளியோடு எழுதியிருக்காங்கன்னு அதுக்கு ஏத்த மாதிரி தான்
0: போகணும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ரோட்ல போறோம் போது
5: சைட்லயும் போக கூடாது, உங்களுக்கு
0: பேக்லயும் ரொம்ப. ஆமா, அது மாதிரி ஓவர் டேக் பண்றது, அந்த
5: வண்டி ஓவர் டேக் பண்றது அவங்க கிட்ட இது பண்ணிக்கிட்டு தான் போகணும். அவங்க கிட்ட நம்ம
0: சிக்னல் பண்ணி, ஆமா,
5: அவங்க கை காமிச்சாதான் போகணும்.
0: கரெக்ட், இல்லைன்னா நம்ம பின்னாடி கொஞ்சம் தூள் தலைவில் போறதே நல்லதுதான்.
5: இந்த வண்டியாவது பரவாயில்ல, அந்த 24 ட்ரக் வருது பாருங்க, அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணவே கூட எனக்கு தெரிஞ்சு 10 மீட்டர் இல்லை, அது 50 மீட்டர் கூட தள்ளி இருக்கலாம் அந்த வண்டியில. டயரும் பெருசு, அது இதுவும் பெருசு,
0: சரிங்க.
5: பிரேக் அடிச்சா

0: நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும், இந்த வாசகத்தை கேட்டவுடனே உங்களுக்கு நினைவு வரக்கூடிய வாகனம் எது? விவத்பாதி தமிழ் பண்பலை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பெயர்?
1: வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலம்,

0: எப்படி நிக்கணும்னா பின்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு அடி யோசனம்.
1: சரிங்க சார், நீங்களும் உங்களுடைய அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ பிரேக் தூரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி போடுறாங்க. ஏன்னா பிரேக் பிடிச்ச உடனே அந்த வாகனங்களால் நிற்க முடியாது. அப்படி அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்கும்பொழுது நம்ம அதை கவனிக்காமல் நேராக வந்துன்னா நம்மளுக்கும் பாதகம் இருக்குது, அவர் சொன்ன மாதிரி இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி மீட்டர் தொலைவுகள்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைடில் கூட பக்கவாட்டில் கூட கொஞ்சம் தொலைவாகவே இருந்தால் தான் அவங்களாலையும் நம்மளை பார்க்க முடியும். நம்ம ரொம்ப ஒட்டி போனாலும் நம்மளால் அவங்களுக்கு தொல்லைகள் தான், நமக்கும் தொல்லை தான். சரி, முதல் கேள்வி எல்லாரும் நல்லா பதில் சொன்னாங்க. எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுன்னு தெரியுது, இது எதுக்காகனும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 10:14:30. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது? வானமே எல்லை படத்தில் இருந்தால் இந்த பாடல் நம்மளுக்காக ஒழிக்கிறதுக்காக இருக்குது. மரகதமணி இசையமைத்து சித்ரா குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலை எழுதியிருக்காங்க வைரமுத்து.

விவித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் சூளை ரீஜா மனோகர் அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டுருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் அவங்களுமே கூட நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவரே வந்து கனரக வாகனம் விபத்தை தவிர்க்கிறதுக்காக தான் அப்படின்றது அவங்க பதிவிட்டுருக்காங்க. எங்கே நம்ம பார்ப்போம் எதுக்காக அப்படின்றதுக்கான பதில் அது. காஞ்சிபுரத்துலேருந்து இளங்கோ அவரும் பேருந்து பின்புறம் அவர் பார்த்துருக்காரு போல இருக்கு, அதை வந்து அவர் பதிவிட்டிருக்காரு. அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நடராஜன் சுப்பையா அவங்க வந்து கனரக வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலைப்பேடு தயாளன் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் பேருந்துலையும் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நடராஜன் சுப்பையா சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து நினைக்கிறேன் எஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. லாரி பஸ் இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பாக பிரேக் போட்டால் உடனே வண்டி நிற்காது, அதனால் ஒரு 10 அடி தள்ளி இருக்கிற போது அவங்களுக்கு அது சேஃபாக இருக்கும். ஏன்னா அது நிற்கவே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால தான். அதனால் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்காக இப்படி எழுதி விட்டிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் இளங்கோ அவருமே வந்து ஆக்சிடென்ட் நடைபெறாமல் இருக்கிறதுக்காகனு சொல்லியிருக்காங்க. ட்ரக்கில் பார்த்துருக்கேன் அப்துல் ஜலீல் சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி பஸ் அண்ட் ட்ரக்ஸில் அவங்க பார்த்துருக்காங்க போல. அதே மாதிரி பேருந்துனும் பட்டாளம் ஜலீல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாரிலன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. அல்லி நகரம் மகாதேவன் அவங்க வந்து வாகனத்துக்கு இடையே போதுமான இடைவெளி பராமரிப்பதன் மூலம் அவசர காலத்தில் திடீர்னு பிரேக் அடித்தா அது விபத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவங்களுமே வந்து என்கேபிளிக்கு என்ன பதில் சூப்பர் அருமைன்னு வாழ்த்திருக்காங்க. மேலைப்படுதாளன் கனரக வாகனம் சொல்லியிருக்காங்க. கேம்கானன் எம்ஜி செல்வகுமார் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் அங்கேருந்து அன்பின் நிறை காலை வணக்கம், அரிய தகவல் நமக்கு அறிய வரும் தொகுப்பு, அழகுடன் அளிப்பது வனப்பு, அன்றாட வாழ்வில் சிறப்பு, பண்பலை அளிப்பது செழிப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நம்ம நிகழ்ச்சிக்காக போட்டிருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் அதுக்கு முன்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-7-1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. பிரதிபிம்ப் ஒரு மாடியூல், ஓகேங்களா, ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய

0: ஒரு ஒரு மாடியூலாகவும் இருக்குது. இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எதுக்காக மத்திய உள்துறை அமைச்சகம் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன வரைக்கும் தெரியுதோ நீங்கள் சொல்லலாம். நான் அவங்க கேட்கறதுக்காக தயாராக இருக்கோம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம் சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சரிங்க சார், நான் வந்து பிரதிபிம்ப் மாடியூல் பத்தி கேட்டிருக்கேன். மத்திய அரசுடைய அந்த அந்த ஒரு தொகுதி இல்லைங்களா, அந்த மாடியூல், அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்க சொல்லுங்க.
1: என்ன மாடியூல் மேடம்?
0: பிரதிபிம்ப்.
1: பிரதிபிம்பம்
0: பிம்ப். ஆமா, பிரதிபிம்ப்னு.
1: அதாவது வந்து இந்த மிரர்லாம் இருக்குல்ல மேடம், மிரர்ல வந்து அந்த இது?
0: இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை இது. சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகே, நன்றி. பிரதிபிம்ப் அப்படிங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அவங்க தயார் செய்த ஒரு மாடியூல். இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சரிங்க சார்.
2: சொல்லுங்க மேம், எனக்கான கேள்வி சொல்லுங்க. என்ன ஆப்ல வரல?
0: பிரதிபிம்ப் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்டோடது உள்துறை அமைச்சகத்தால உருவாக்குனது, அதோடைய யூஸ்.
2: அந்த பேர் என்ன வட்டி சொல்லுங்க மேம்?
0: பிரதிபிம்ப்.
2: மேம் சீனியர் சிட்டிசன்ஸ்?
0: இல்லைங்க சார், யாராவது சொல்றாங்க கேட்கலாம். நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம். அண்ணாநகர்லேருந்து மாநிலத்தில் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது.
0: பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, ஓகே. எந்த பாதுகாப்பு நம்ம சொல்லுங்க?
3: உள்நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதா?
0: அது வந்து ஒரு வித பாதுகாப்பு தான், ஆனால் உள்நாட்டு அப்படிலாம் இல்லை. சரி, இன்னும் கரெக்டாக தான் சொல்கிறாங்களா கேட்கலாம், இல்லைனா ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட நம்ம கொடுக்கலாம் யோசிச்சுட்டு வந்து சொல்கிறதுக்கு. ஓகேங்களா?
3: நன்றி.
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா.
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
5: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
5: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
5: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
5: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
5: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: விபத் பாரதி தமிழகம். ஹலோ.
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: ஆ வணக்கம் மேடம், முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
0: சரிங்க சார், பிரதிபிம்ப் மாடியூல் பத்தி கேட்டிருந்தேன்.
1: என்ன மேடம் சொல்லுங்க?
0: பிரதிபிம்ப் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சக உள்துறை அமைச்சகத்தால உருவாக்குனது, அதோடைய அந்த மாடியூல் பத்தி கேட்டிருந்தேன், பயன்பாடு அந்த மாதிரி.
1: ரேடியோவை ஆன் பண்ணுங்க.
0: சரிங்க சார், யாரா சொல்றாங்களா கேட்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
2: நுங்கம்பாக்கம் டேக்ஸ் பண்ண ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு,
0: பெண்கள் பாதுகாப்புக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: ஆமா ஆமா.
0: சரிங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தோடைய சைபர் குற்றங்களை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய மையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. I4C அப்படின்னு சொல்லுவாங்க, புவியியல் தகவல் அமைப்பு, அதாவது இந்த ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதையும் பயன்படுத்துகிறதா இது அமைஞ்சிருக்கு. அடிப்படையில் இது ஒரு மென்பொருள். என்னன்னாக்கா, இணைய குற்றங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த

0: குற்றவாளிகளுடைய இருப்பிடத்தையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒரு பிரதிபிப் மாடியூல் வச்சுண்டு. ஸோ அது பார்த்தீங்கனாக்கா அடிப்படையில் இணைய குற்றங்களை செய்யக்கூடியவங்க அந்த குற்றவாளிகளின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியறதுக்கு உதவக்கூடிய ஒரு மாடியூல் தான் இந்த பிரதிபிம். இது I4C அவங்க சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மென்பொருள். மத்திய உள்துறை அமைச்சகம், இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தால் அந்த I4C அப்படிங்கிறதுனால அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எதை வந்து யூஸ் பண்ணிக்கிது, இப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எப்படி தெரியுதுனாக்கா, இந்த GIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் அந்த சைபர் கிரைம்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க எங்கே இருக்காங்க, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, இந்தியாவின் கல்மரப்பூங்கா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனாக்கா புதை படிவ மரப்பூங்கா எங்கு உள்ளது? விவித் பாரதி தமிழ் FM, விவித் பாரதி தமிழ் FM, உங்க பெயர் சார்? சரிங்க சார். இந்தியாவின் கல்மரப்பூங்கா எங்க இருக்குன்னு கேட்டிருக்கோம். அதாவது புதை படிவ மரப்பூங்கா அப்படின்னு சொல்லலாம். இது
1: ஹைதராபாத் மரம்.
0: ஹைதராபாத் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரிங்க சார், தெரிஞ்சுக்கலாம். நம்ம விவித் பாரதி தமிழ் FM.
2: வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன், திருவாக்கரை, விழுப்புரம் மாவட்டம்.
0: திருவக்கரை, ஓகேங்களா, விழுப்புரம் மாவட்டத்துல அந்த மயிலம் அருகில இருக்குது இந்த ஒரு பூங்கா. ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. தேசிய புதை படிவ மரப்பூங்கா அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இது வந்து திருவக்கரை அப்படின்ற இடத்துல இருக்கு. திருவக்கரையில பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த சேர்ந்த தொல்லுயிர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எச்சமாக இருக்கக்கூடிய, அதனுடைய மிச்சமாக இருக்கக்கூடிய கல் மரங்கள் அதெல்லாம் கண்டறியப்பட்டு இந்தியாவோட புவியியல் ஆய்வு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த கல் மரப்பூங்கா, அதாவது ஃபாசில்ஸ் நம்ம சொல்லுவோம், எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு மரம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது கல் மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதை வச்சு அந்த மரம் இருந்த காலகட்டம் அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் பலவற்றுக்கு அது பயன்படுது. இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, இல்லைனாக்கா இது யாரால வந்து முதல்ல இந்த கல்மர பூங்கா அப்படின்னு குறிப்பெடுத்து கண்டறியப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, அதுக்குள்ள நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய பதில்களையும் சொல்லலாம். நம்ம இப்ப கேட்கக்கூடிய பாடல் வசூல் ராஜா MBBS என்ற படத்துல இருந்தா ஒழிக்கிறதுக்காக இருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கேம் கார்டன் என்ஜி செல்வகுமார் அவங்க வந்து நேர்கள்லாம் வந்து சுருக்கமாக பதில் மட்டும் சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொன்னேரி அங்கேருந்து கலீல் அகமது அவங்களுமே வந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்ற மாதிரி வேற லெவலில் இருக்குன்னு வாழ்த்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவருமே வந்து கம்பங்காடு அந்த பாடல் வந்து பல யதார்த்தமான கருத்துக்களை அழகாக எடுத்துரைத்த பாடல், வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அது நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு அது வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க. பிரதிபிம் மாடியூல் என்பது சைபர் குற்றவாளிகளுடைய அந்த சைபர் கிரிமினல்ஸ் இருக்காங்களே அவங்க நிகழ்நேரத்தில் ரியல் டைமில் கண்டறிஞ்சு அவங்க நெட்வொர்க்கே முடக்குவதற்கு பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஹரிஹரன் அவர் சொல்லியிருக்காரு. சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி நடராஜன் சுப்பையா அவங்க சொல்லியிருக்காங்க. புவிசார் தகவல் அமைப்பு அந்த ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சார்ந்த மென்பொருள் ஆகும்னு ஏ ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டனி ராஜ் அவருமே சைபர் குற்றங்களை தடுத்தல், குற்றவாளிகளை கண்டறிதல், மோசடி தளங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை முடக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய சைபர் குற்றங் ஒருங்கிணைப்பு மையத்தால் I4C சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால வந்து இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு இந்த ஒரு திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு ஏ ஹரிஹரன் பதிவிட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் வந்து பிரதிபிம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நடராஜன் அவர் வந்து திருவக்கரையில் உள்ளதுன்னு சொல்லுங்கள், திருவக்கரை தான் எங்கே இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன், அது வந்து விழுப்புரம் மாவட்டம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர், திருவக்கரை நானே சொன்னது தான். விக்னேஷ் விக்கி அவங்களுமே வந்து பிரதிபிம்ப் மாடியூல்

0: இஸ் எ ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதை வச்சு அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சைபர் கிரைம்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அதை அதை தடுக்கணும் அப்படின்றது தான் வந்து மெயின் எய்மாக இருக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் அதில் நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். கல்மர பூங்கா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குன்னு கமலாவரதன் பதிவிட்டிருக்காங்க. திருவக்கரைன்னு போட்டிருக்காங்க. திருவக்கரைன் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். திருவக்கரைன்றது நான் சொன்னது, அது எங்கே இருக்குன்னு தான் நான் கேட்டிருந்தேன். விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படின்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மயிலம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய புதைப்படிவம். அது இனிமேல் எங்கே இருக்குது அப்படின்றது கரெக்டாக சொன்னாலும் ஈஸியாக தான் இருக்கும் இல்லைங்களா. அந்த திருவக்கரை அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு அது எங்கே இருக்குன்றது நமக்கு சட்டுன்னு வராது. அது விழுப்புரம் மாவட்டம் அப்படின்றத போடும்போது இன்னும் பயனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போய் பார்க்கணும், நம்ம அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் இந்த மரங்கள்லாம் இன்றைக்கும் நம்ம பார்வையில் இருக்குது. அது கல்மரமாகவே இருந்தாலும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து யாரால் முதல்ல இந்த மாதிரி ஒரு கல்மரம் இருக்குது, மரங்கள்லாம் இருக்குன்ற குறிப்பை கண்டறிந்தது யாருன்னு கேட்டிருந்தோம். விபூத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
1: கோபாலகிருஷ்ணன்.
0: சரிங்க சார், கல்மர பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை சொல்லிட்டாங்க சார். ஓகே, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. யார் வந்து இந்த மாதிரி ஒரு கல்மரங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கண்டறிந்து இந்த ஒரு பூங்காவை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவணப்படுத்தினது?
1: ஆராய்ச்சி பண்றாங்கல்ல மேடம், அது பேர் சொல்லுவாங்கல்ல.
0: இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஐரோப்பாவை சேர்ந்த அந்த இயற்கையாளர்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க சார், நன்றி. தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அதற்கு முன்,
2: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
2: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
3: सच?
2: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
3: समझ गया.
0: ஐரோப்பாவை சேர்ந்த இயற்கையாளர் சொனட்ரெட் அப்படிங்கிறவர் தான் வந்து முதன் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கல்மரம் இருக்கக்கூடிய குறிப்பை கண்டறிந்த அதை வந்து இந்த மாதிரி ஆவணப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதன் மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோடி ஆண்டுகளுக்கு பழமையான கல்லாக மாறிய மரங்களை கொண்டுள்ள இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மரங்களை நம்ம பார்க்கலாம். அதை பற்றி மேலும் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் அது பயனாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, மூவேந்தர் காப்பியம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
4: கிதியோன்.
0: புரியல.
4: கிதியோன், கிதியோன்.
0: சரி, மூவேந்தர் காப்பியம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது?
4: ஹலோ,
0: கேக்குதுங்களா? மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு ஒரு அடைமொழி கொண்டு அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருந்தேன். சரி, யாராவது சொல்றாங்களோ கேட்கலாம். சரிங்களா, நன்றி.
5: வணக்கம்.
0: உங்க பெயர்?
5: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேடம், சொல்லுங்க.
5: சிலப்பதிகாரம்.
0: சிலப்பதிகாரம், ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: விபூத் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சொல்லுங்க. விபூத் பாரதி தமிழ் எஃப்எம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. உங்க பெயர் என்ன?
6: ஸ்ரீராம் அம்பத்தூர் சொன்னேன்.
0: அம்பத்தூர், இல்லையே, கேக்கல. நீங்க அப்படி சொன்னதே இங்க கேக்கல. சரி, ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
6: நன்றி.
0: நன்றி.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வியை நம்ம சொல்லிடலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்.
0: அவங்க லைன் போட்டு அவங்களே லைன்ல இல்லை போல இருக்கு. சரி, என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பாட்டு கேட்டுட்டு வந்து நீங்க ஆன்சரையும் எங்களுக்கு சொல்லலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த ஒரு அமைப்பால் அவசர மருத்துவ உதவி விரைவாக வழங்க வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் பெயர் என்ன அப்படின்னா கேட்டிருக்கோம். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அவசர மருத்துவ உதவிகளை விரைவாக வழங்கிறதுக்காக வடிவமைச்சிருக்காங்க ஒரு பைக் ஆம்புலன்ஸ். அந்த பைக் ஆம்புலன்ஸ் பெயர் என்ன அப்படின்னா கேட்டிருக்கோம். ஸோ இது ஒரு பதிலோட நீங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் விடுதலை என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இளையராஜா எழுதி இசமித்து அனன்யா பட்டோட பாடி இருக்கக்கூடிய பாடல். இப்போ நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க வராங்க, சொல்கிறாங்களான்னு கேட்கலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர்?
2: வணக்கம்.
0: பேசலாம் சார், சொல்லுங்க சார். நான் கேள்வி கேட்டிருந்தேன், கவனிச்சிங்களா? டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்க சார், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு, அவங்க அவசர மருத்துவ உதவி அதை வந்து விரைவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட பைக் ஆம்புலன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதன் பெயர் என்ன? தெரியல சார், நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. சரி, பாடல் கேட்டுட்டு நீங்களும் வந்து பார்த்துட்டு வாங்க, நம்மளும் அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி.

0: முகமது பாரதி தமிழ் எஃப்எம். எதுங்க சார் உங்க பேர் முதல்ல சொல்லுங்க.
1: பாலாஜி அம்பத்தூர் மேடம்.
0: சரிங்க சார், நீங்க எதை நினைக்கிறீங்க? குட்வில் ஆம்புலன்ஸ் சர்வீஸா அப்படி கேட்குறீங்களா? இல்லை இல்லை, இது வந்து பைக் ஆம்புலன்ஸ். சரி, சொல்கிறாங்களா கேட்கலாம், இல்லை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலியில் அமர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: ரக்ஷிதா மேடம்.
0: ரக்ஷிதா, சூப்பராக சொன்னீங்க. இங்கேயும் பதிவிட்டுருக்கீங்க, நீங்களும் நிறைய பேர் பதிவிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.
2: நான் ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கேன்.
0: ஆமாம் ஆமாம், பதிவிட்டுருக்கீங்க. சரிங்க சார், நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். இந்த ரக்ஷிதா அப்படிங்கிற இந்த பைக் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான மத்திய அந்த ரிசர்வ் போலீஸ் படை அவங்களோட இணைந்து உருவாக்கின ஒரு பைக் ஆம்புலன்ஸ். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய ஆம்புலன்ஸ்கள்லாம் செல்ல முடியாத குறுகிய தெருட்கள், அப்புறம் வந்து நெரிசலான சாலைகள் இங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, பேரிடர் நடந்த இடங்கள்லாம். அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்மியில் இருக்காங்க, அவங்க அந்த ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது மலை மேடெல்லாம் தாண்டி போகணும், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பெரிய ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இந்த பைக் ஆம்புலன்ஸ் அதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும்ன்ற மாதிரி அதோட நோக்கமாக வடிவமைச்சிருக்காங்க. காயமடைந்தவங்களை உடனடியாக முதலுதவி முதல்ல கொடுத்துடணும். அதுக்கான எல்லா தேவையான விஷயங்களும் அந்த பைக்கில் இருக்கும். அந்த முதல் உதவி கொடுத்துட்டு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பைக் ஆம்புலன்ஸ் இது. மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குறதுக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு இது. ஸோ ஒரு மோட்டார் பைக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அது தேவையான கிட் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டு ஒருவேளை கூட்டிகிட்டு போகணுன்னும் போது அவங்க உட்காந்து இல்லைன்னா சாயமானமாக கொஞ்சம் படுத்துக்கிற அளவுக்கு கூட அந்த வசதியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பைக் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறிய ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இருக்கும். காயமடைந்தவங்களை அமர வைத்து அதுக்கான இருக்கையில் அவங்கள அமர வைக்கலாம். மற்றும் அவசர கால உதவிகள் எல்லாம் செய்யலாம். மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே அந்த ஒரு பைக்கில் இருக்கும், தேவையான வரைக்கும். ஸோ இந்த ஒரு ஆன்சரை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பு ராணி

போட்டிருக்காங்க. சத்யநாராயண் எஸ் அவருமே பதிவிட்டிருக்காரு. கலீல் அகமது அவங்களுமே சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க, ரக்ஷிதா அப்படிங்கிறது தான் அந்த பைக் ஆம்புலன்ஸோட பேர். முன்னாடி நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதில் சிலப்பதிகாரம், அதை வந்து பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், கோபி, அதுக்கப்புறமா கோபி அப்படிங்கிறவர் வந்து நிறைய வராங்க இல்லையா ரிப்பீட்டடாக, அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து விக்னேஷ் விக்கி அவங்களும், அப்புறம் வந்து அனிதா அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. தர்மராஜ், மேலைப்பேடு தயாளன், அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் ஆன்சர் பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கீழக்கூடி அங்கேருந்து பெரியசாமி அவரும் சிலப்பதிகாரம்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், கலீல் அகமது, நடராஜன் சுப்பையா, சூளை ரீஜா மனோகர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்க வந்து நிகழ்ச்சி வந்து அருமையாக இருக்குது, சூப்பராக தொகுத்து வழங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக பாடல்களும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நேர்களும் வந்து நல்லா பதில் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் அவருமே வந்து நம்ம கேட்டது அந்த கல்மர பூங்கா பற்றின குறிப்பா அதை வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஐரோப்பாவை சேர்ந்தவங்க அவங்கள சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்தவங்க கூட 1940 இந்த ஒரு இடத்த, பிரம்மாண்டமான இடத்தை வந்து கல்மரத்தை வந்து கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லி ஏ ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. அந்த அவர் வந்து டாக்டர் MS கிருஷ்ணன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அவரும் வந்து ஒரு புவியியலாளர். ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம், அங்கிருந்து பயனுள்ள கேள்விகளோடு காடு என்ற சொல் இடம்பெறும் பாடல்களை வழங்கிட்டு இருக்கீங்கன்னு வாழ்த்திருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க, நம்மளுடைய வன மகோத்சவம் போயிட்டு இருக்கீங்களா, அதனால காடு அப்படின்ற சொல் இடம்பெறக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில, இன்னும் ஒரு பாடல் தான் நம்ம கேட்போம். நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். நேரம் 10:55:30 ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பேராண்மை என்ற படத்தில்தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை KK பாடியிருக்காங்க, வித்யாசாகரோட இசையில ஒழிக்கிறது இந்த பாடல்.

என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில நல்ல நல்ல கேள்விகள்லாம் நம்ம கேட்டோம், அதற்கான பதில்களை நேரிலும் கொடுத்தாங்க. தெரியல அப்படின்னும் போது தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியிலும் நம்ம இறங்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: அதனால முயற்சியிலும் நம்ம இறங்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10:59:40. இன்னும் சில நொடிகளில் நம்ம 11 செய்தி சுருக்கம் தான் கேட்க போகிறோம். 11:02 என்றும் இணைவு நிகழ்ச்சியில் இணையலாம் மீண்டும். நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்க உள்ள 21 ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கேட்க கேட்க திகட்டாத பாடல்கள், எண்ணற்ற மன உணர்வுகளை பிரதிபலிக்கும் பாடல்கள், எப்போதுமே நம்மளுடைய நினைவு விட்டு நீங்காத பாடல்கள். இப்படி சொல்லக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் கொண்ட பாடல்கள் பிரவாகமான இசையோடு கலந்து நம்மளோட நிகழ்ச்சியில் வர்றதுக்காக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் இணையறதுல நம்மளுக்குமே மகிழ்ச்சி தான். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: நேரம் 11:30. என்றும் இனிமே நிகழ்ச்சியில துக்கமா நம்ம கேட்கக்கூடிய பாடல், கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற படத்திற்காக பி சுசிலா பாடியுள்ள பாடல், வி சீதாராமன் எழுதிய பாடலுக்கு இசை. அடே பிள்ளை ராமா ராவ் அப்புறம் ஹேமந்த் குமார் இவங்களோட இசைகளில் நம்ம கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கற்புக்கரசி என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. ஜமுனா ராணி ஏ பி கோமலா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் இது. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன்.

0: ஜகத் பாரதி தமிழகம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். சூழி ரீஜா மனோகர் அவர் வந்து காட்டுமல்லி பாட்டை வந்து வாழ்த்திருக்காங்க. அனன்யா பட்டோட பாடியிருக்காங்க இல்லையா இளையராஜா, அந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கானகத்துக்கே காற்றலை வழியாக அழைத்து சென்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய பாடல் அதுன்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷிதா ஆம்புலன்ஸ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு வீரதுரை அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பாலசண்முகம் சுப்பிரமணியம் அவங்களுமே ரக்ஷிதா அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு பைக் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரங்கராஜன் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேயர்கள்லாம் சொல்லி இவங்க ஒரே நேயர் தான், ஆனால் வெவ்வேறு பெயர்கள்லாம் வராங்க. ரேவதி ஸ்ரீராம் வராங்க, பாலாஜி வராங்க, ஸ்ரீராமன் வராங்க. ஆனால் இப்படி ஒரே நிகழ்ச்சியில் 3 தடவை கூட வரதுக்காக இவங்களாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குது. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, அவங்கவுங்க அந்தந்த நிகழ்ச்சியில் ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதுன்ற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, வேறு நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. அதுக்கு தான் நம்ம எவ்வளோ சொல்கிறோம், எல்லா புதுநேயர்கள் வரணும், கொஞ்சம் விட்டு கொடுங்க, எல்லா விஷயமே நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் அவருமே வந்து ரக்ஷிதான்ற ஒரு ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. மதுரேஷோ சண்முக சுந்தரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் சுப்பையா எல்லாரும் கரெக்டான ஒரு ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவரும் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காரு. கேம்காண்டன் எஞ்சி செலுக்கும் ரக்ஷிதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் விக்கி அவங்களுமே வந்து அதை தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகர், கேம்காண்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் வந்து வழிநெடுக்க காட்டுமல்லி, மென்மையான குரல், மென்மையான மெட்டு, மென்மையான வரிகள் அப்படின்னு சொல்லி ரசிப்பதற்கு உச்சமாக இருக்குது அந்த பாடம்னு சொல்லியிருக்காங்க. அவருமே வந்து சிலப்பதிகாரம் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவருமே வந்து இது வந்து மிலிட்ரியில் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு பைக்குன்ற மாதிரி அவங்களும் வந்து பதிவிட்டிருக்காங்க. சரி, இப்போது நம்ம முன்னாடி நிகழ்ச்சியில் இருந்த ஒரு குறிப்பெல்லாம் வந்து மேலோட்டமாக அப்படி பார்த்தாச்சு நம்ம யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்கன்னு. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். அதற்கு முன்னதாக
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாம் கட்டி சீமான் அற்பத்த மவ அண்ணன் பொண்ணு நடைய, நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாம் கட்டி கோமான் அற்பத்த மவ அண்ணன் பொண்ணு நடைய, நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: இசையுடன் கலந்த இன்ப நினைவலைகளில் நீந்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றும் நினைவை நிகழ்ச்சி மூலமாக நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் குலதெய்வம் என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கிறது.

பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சரவணர் ராமலிங்கம், பூலோபாளையம் ஆனந்த முருகன், சூளை ரீஜா மனோகர், புனியமிடு வண்ணை கணேசன், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் எல்லை மீறுதே மனம் துள்ளியாடுதே இதுவரை நான் கேட்காத பாடல் அப்படின்னு சொல்லி அவங்க ரசித்து மகிழ்ந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி என்றும் இனிவி நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்டு ரசிக்கிறது அதுக்காக தயாராகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலேருந்து அழகான பழமையான இசை இனிமையான பாடல்களை ரசிக்க ஒரு நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இனிமையான தொகுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி வாழ்த்திருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். லைலா மஜ்னு என்ற படத்துலேருந்தான் ஒழிக்கத்துக்காக இருக்குது. பி பானுமதி கண்டசாலா இவங்களாம் பாடியிருக்கக்கூடிய பாடல், ஏ மருதகாசி எழுதின பாடல், பாடலுக்கு இசை சி ஆர் சுப்பராமன்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 11:21:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதையும் தொட்ட பாடல்களோட இசைச்சரம் இசைவுலா வந்து கொண்டிருக்கிறது என்றும் இனிமே நிகழ்ச்சியில். நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் காவேரியின் கணவன் என்ற படத்திலிருந்து MS ராஜேஸ்வரி எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கக்கூடிய பாடல். தஞ்சையன் ராமையா தாஸ் எழுதிய பாடலுக்கு இசை KV மகாதேவன்.

பழைய திரைப்பட பாடல்களில் நிறைந்திருக்கும் இலக்கிய சுவை, நயம், பாடகர்களின் பெருமை, இசை நுணுக்கம், இவை எல்லாவற்றையுமே ஒருங்கே கொண்டு நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கிறதுக்காக வழங்கிட்டு இருக்க நின்றும் இணைவை நிகழ்ச்சி. இது எல்லாமே நம்ம கேட்டு ரசிக்கலாம் என்றும் இனிவே நிகழ்ச்சியில. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அந்த நிகழ்ச்சி தரும் பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் மாலையிட்ட மங்கை என்ற படத்திற்காக ஜமுனா ராணி குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மாயாபசார் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. கண்டசாலா பி லீலா பாடியிருக்கக்கூடிய பாடல் தஞ்சையன் ராமயாதாஸ் எழுதிய பாடல். பாடலுக்கு இசையும் கண்டசாலா.

0: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திடமான இனிய வரிகளுக்கு தேன் குரலில் உயிர் கொடுத்திருந்தனர் பாடகர்கள். அந்த வரிகள் எல்லாம் இந்த பாடகர்கள் பாடும்பொழுது அது தேன் சுற்றுறத நம்மளால தவிர்க்கவே முடியல இல்லையா? அந்த ருசியில நம்மளே நம்ம மறக்கிறோம். எப்பொழுது கேட்டாலும் இப்பொழுதுதான் புதிதாக கேட்பது போன்ற ஒரு மயக்கம் தரக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு பாடல் தான் முன்னதாக நம்ம கேட்ட பாடலும் கூட. இவை எல்லாமே என்றும் இனிவே நிகழ்ச்சியில நமக்காக இசை உலா வந்து கொண்டிருக்கிறது. என்றும் இனிவே நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மாதவி என்ற படத்திலிருந்தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை டாக்டர் சிர்காழி எஸ் கோவிந்தராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. காமு ஷெரீப் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

லவ்வித் பாரதி தமிழ்ஃபம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கமலா வரதன் அவங்க வந்து இனிமையான பாடல் முதல் பாடலே அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகநாதன் பிரேமா என்றும் இனிவே நிகழ்ச்சிக்கு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்றும் இனியவை என்றாலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றோ கேட்ட பாடல்கள் நினைவு கூர்ந்து தேர்ந்தெடுத்து வழங்க செய்த எங்களெல்லாம் மகிழ்விக்கிறீங்க நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களே வந்து கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமாரே காதல் காதல் காதல் பழைய காதல் பாடல்களை கேட்பதே ஒரு தனி சுகம்தான், உன்னதமான உணர்வு, உயிர்மை வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் இளங்கோ என்றும் இனிமே நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் பண்பலை சிறப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சுளை ரீஜா மனோகர் அவருமே வந்து காதல் காதல் காதல் வாழ்வின் காதல் மகா ஜோதியே அரிய வகை பாடல்களை தேர்வு செய்து ஒளிபரப்பிய விவத் பாரதி வானொலி குழுவினருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. பொன்னியிலேருந்து கலீல் அகமது அவருமே பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதிலும் தேர்ந்தெடுத்து போடுற இந்த பாடல்கள்லாம் ரொம்பவே அழகான பாடல்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக போடுறீங்கன்ற மாதிரி குழுவினரை வாழ்த்திருக்காங்க. வேல்முருகன் அவருமே வந்து அதிகம் கேட்காத பாடல்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே வந்து இதுவரை கேட்காத பாடல்கள் ஜோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை வந்தான் பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான பாடல் தான், நானுமே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. சுளை ரீஜா மனோகர் அவருமே

0: இது மாப்பிள்ளை வந்தார் பாடல் வந்து மாட்டு வண்டியிலே, அது சிறு வயதில் நம்மளோட காலத்துலலாம் நம்ம பாடியிருப்போம், அந்த அந்த காலத்துக்கே அழைத்து சென்று விட்டது மாட்டு வண்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுழி ரீஜா மனோகர். பால சண்முகம் சுப்பிரமணியம் அதிகம் கேட்டிராத அருமையான பழைய பாடல்கள் சிறப்பான தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபா அப்படின்றவங்க கோயிலேருந்து அதே இதுலேயே கந்தன் வள்ளி அவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. எட்டப்பாளையம் அங்கேருந்து சோக்கர்பேட்டை சோமசுந்தர பிரபு அவருமே நிகழ்ச்சியில் வந்து பழைய வனார்பட்டியிலையும் சோமசுந்தர பிரபு அவர் சொல்லியிருக்காரு, என்று மணிவை நிகழ்ச்சியில் ஒழித்த மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலே பாடல் மிகவும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மேலும் வந்து நம்மளை வாழ்த்திருக்காங்க. நன்றி. தொடர்ந்து பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். அதற்கு முன்
1: अरे मोहन भाई काफी बिजी लग रहे हो.
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता. धोखेबाज नकली वेबसाइट सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
2: समझ गया.
0: பட்டி தொட்டியெல்லாம் அன்று இசைத்த பாடல்கள், பிரபலமான பாடல்கள், அதை நம்ம இன்னைக்கு இன்று வானொலியில் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனிமே நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மாமியார் மெச்சிய மருமகள் என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கத்துக்காக இருக்கு. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

எம் சௌந்தரராஜன் பி லீலா குரல்களில் ஒழித்த பாடல். உடுமலை நாராயண கவி எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை ஜி ராமநாதன். மதுரை வீரன் படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் ஆண்டனிராஜ் காட்டுப்பாகத்திலேருந்து அதிகம் கேட்டிராத பாடல்கள் இன்றைய என்றும் நினைவே நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களுமே என்றும் நினைவே நிகழ்ச்சி அருமையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டிராத அந்த சின்ன மாமா என்ற பாடல், எம் எஸ் ராஜேஸ்வரி, சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் உடன் பாடிய பாடலை கேட்டேன், ஒழிக்க செய்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன். கவுந்தம்பாடி அங்கேருந்து சென்னியப்பன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே வந்து நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களுமே அருமையாக இருந்தது, அவரோட சிறிய வயதுக்கே கொண்டு சென்று விட்டோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை வீரன் திரைப்பட பாடல் வாங்கமச்சம் பாடல் கேட்டது ரொம்பவே வெகுநாள் ஆயிடுச்சு, அந்த பாடலை ஒளிபரப்பு செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மர்மயோகி என்ற படத்திலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் ஏ பி கோமலா பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ஒலித்த பாடல் எம் எல் வசந்தகுமாரி குரலில் ஒலிக்க கேட்டோம். கனகசுரபி எழுதியிருந்த பாடல் அது, எஸ் பி வெங்கட்ராமன் இசையில் ஒலித்தது. நாம் கேட்ட அந்த பாடல் மனிதன் என்ற படத்திலிருந்து ஒலிக்க கேட்டோம். விவத்பாதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் ராஜம்பேட்டை காஞ்சிபுரம் அங்கேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணி பாலு அப்படின்றவங்க, சூளை ரீஜா மனோகர், குயிலே குயிலே இப்படி ஒரு திரைப்பட பாடல் இருப்பதே விவத்பாரதி வானொலி கேட்பதனால் தான் நமக்கு தெரியுது, அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி அன்பில் மலர்ந்த ஆரம்ப பாடல் ரோஜாவுடன் இனிய அரிய பாடலும் தொடுத்து சரமாக என்றும் இணையவை பாமாலை வழங்குவது அப்படின்னு சொல்லிட்டு விவத் பாரதியை வாழ்த்திருக்காங்க. சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் மேடம்னும் பதிவிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்ன இன்றைக்குமே நினச்சி நினச்சி இன்புறக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் நண்பகல் 12 மணி. நேயர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாடல்களை கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தரப்போகிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வன மகோத்சவ வாரம், மரங்களை நடுவோம் அப்படின்னு. காடுகள் அப்படின்னாலே அது அந்த செழிப்பான இடம் யாருக்கு தான் பிடிக்காது, அதை பாதுகாக்கிறது தான் ஆகச்சிறந்த நம்முடைய கடமையாக இருக்கணும். திரைப்படங்களில் கூட நிறைய பாடல்கள் வந்து காட்டில் படமாக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி பாடல்கள் நிறையவே நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி கேட்க போகிறோம்னா, காட்டுக்குள்ளே பாடக்கூடிய காதல் கானங்கள் இப்படி தான் நம்ம பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கரிமேடு கருவாயன், இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். அப்படி என்னங்க இந்த பாடலில் ஸ்பெஷல், ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தணும் இந்த பாடலில். அப்படி ஒரு குரல் வேணும் அப்படின்னா அதுக்கு சோகம் ப்ளஸ் சுகம் இரண்டையும் கலந்த ஒரு குரலை எஸ் ஜானகி அம்மா கொடுத்துருப்பாங்க. இன்டர்லூட் பிஜிஎம் இளையராஜா அவர் வேறு லெவலில் பண்ணியிருப்பாருங்க அந்த சோகத்தை காமிக்க. ஒரு விதையாகட்டும், விறகு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதாகட்டும், அந்த காட்டில் என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தையை அள்ளி கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஆகாயம் பூமி தாங்காது சாமி, அழுகின்ற பெண்ணுக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கிற சங்கதியோட கொஞ்சம் கொஞ்சமாக முடிவை நெருங்கும் போது ஜானகி அம்மா குரலை விட்டு நம்ம வெளியிலேயே வரமாட்டோம். கேட்போமா?

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் காட்டுக்குள்ள காதல் அப்படிங்கிற மாதிரி பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரப்போகிற பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோகம் பண்ணிட்டீங்களா? இத்தனை நேரம் பண்ணியிருப்பீங்க. இளையராஜா அவர் இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடிய பாடல் இது. மலையூர் மம்பட்டியான் படத்திற்காக வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடலுக்கு கற்பனை வைரமுத்து. அப்படி என்ன இந்த பாடலில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1:55 நல்லா கவனித்து பாருங்களேன், ஜானகி அம்மா அவங்களுடைய சினுங்கள் இருக்கும். சரி, அது மட்டுமா அப்படின்னு அந்த 3:26 தனித்துவமான ஒரு எக்ஸ்பிரஷன், அருகே நீவா, அந்த இடத்துல நீங்கள் கேட்டு பாருங்களேன். இசையால் இளையராஜா, குரலால் ஜானகி அம்மா, நடிப்பால் சரிதா, அவங்களுடைய கண்ணே பேசும் ஒரு துல்லியமான அசைவை அவங்க கண்ணிலேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி வசீகரிக்கக்கூடிய இந்த பாடலை அடிக்கடி நம்ம கிராமத்தில் கேட்டு பழக்கம் பட்டிருப்போம். டூரிங் டாக்கீஸ்ல மந்தரையில் அமர்ந்து கேட்ட இந்த பாடல் ஒரு அழகிய நினைவு. இப்போ அந்த பாடலோடு நம்ம பயணிக்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய பேர் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபு முல்லக்காடிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணன், மீரா வெங்கட்ராமன், ஏழு கிணறு அபுதாகீர், மறைமலை நகர் பரமன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு சூலை ரீஜா மனோகரன். வன உற்சவம், நாங்களும் தங்களுடைய திரைப்பட பாடல்களோடு கேட்க வனவாசம் செல்ல தீர்மானித்து விட்டோம். வனவாசமாசர், ஓகே. சூலை ரீஜா மனோகரனை தொடர்ந்து ராஜம்பேட்டை காஞ்சிபுரத்திலிருந்து முதல் பாடலே அருமை, மரம் வளர்ப்போம் காடுகளை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பி எஸ் மணிபாலு அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரம்ப பாடலே காட்டுக்குள்ள காதல் கிணிய கண்ட அந்த பாடல் அருமைங்க, என்ன ரெக்க கட்டி பறக்க வச்சதுன்னா பாத்துக்கங்களேன்னு சூரி ரீஜா மனோகரன் அவருடைய பதிவு. ரெட்ரோ நேரத்தில் வந்து இளையராஜா ஜானகி மேடம் அவங்களுடைய காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இல்லை, எல்லா பாடலும் அந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை, வேணா ஓரிரு பாடல்கள் நீங்கள் அப்படி கேட்டிருக்கலாம். அருமையாக இருக்குது இந்த தொகுத்த நிலையத்தாக இருக்கும், நன்றிகள்னு ரவி எட்டயபுரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவர், ரெட்ரோ நேரத்தில் இடைக்கால பாடல்கள் வலம் வந்து கொண்டிருப்பது, மா பலா வாழை முக்கணி கலந்த தேனில் கலந்து அறுசுவை உணவை சாப்பிட்ட அனுபவத்தை தருகிறதுன்னு தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. நடராஜன் சுப்பையா அவர், என்னமா பாடல் இது, காட்டுக்குள்ள காதல் கிடிய கண்ட அந்த மாதிரி பாடல் அருமை அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், வணக்கம் மேடம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலேருந்து, த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த சாங் சின்ன பொண்ணு சேலை இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ராதாகிருதரன் சிஸ்டர் கிருஷ்ணகுமார் அவரும், மேலூர் ராமச்சந்திரன் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரத்தில் சிறப்பாக காட்டுக்குள்ளே போய் பாடல்கள் சிந்தையிலே உட்காருதுன்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. எங்களுடைய இளமை காலத்திற்கு அழைத்து சென்று விட்டது மேடம் சின்ன பொண்ணு சேலை, பாடல் எங்களுடைய கிராமத்தை நினைவு கூர்ந்தது, வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப வெகுநாள் ஆகிவிட்டது, ஒளிபரப்பிய விவத் பாரதிக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம், முரட்டு காலை. இந்த படத்தில் இருந்து தாங்க பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி சைலஜா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்க போகிறோம். 1980களில் கணினியே இல்லாமல் டெக்னாலஜியே இல்லாத அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமத்தோட நூற்றுக்கணக்கான பாடல்கள் இசைக்கருவிகளோடு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்மளை இசைஞானி கூட்டுக்கு போயிடுவார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பாடலை கேட்டுட்டு போனால் மட்டுமே போதும், அந்த காட்சியோடு நம்ம அப்படியே காட்டுக்குள்ளேயே போன ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். தொடக்கத்தில் இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வயலின், ட்ரம்ஸ், ஃப்ளூட்டு, சைலஜா மேடம் அவங்களுடைய ஹம்மிங், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இசையே சொல்லிடுங்க. ஒரு ஒரு டெரரான பாடலை இதை விட யாரால் கொடுக்க முடியும், கேட்டுருவோமா?

லாஸ்ட்ல முடிக்கும் போது டேட்டா டேட்டா டேட்டா டேட்டா டா அப்படின்னு நம்ம முடிஞ்சு பாட்டு முடிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம பாட்டுலேருந்து அப்படியே நிற்போம், வெளியிலேயே வந்திருக்க மாட்டோம். அதுதாங்க அந்த மெஜிஷியன்ஸோட மாயாஜாலம் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில் வரக்கூடிய இந்த பாடல் பாடும் பறவைகள் படத்திற்காக. இது முழுக்க முழுக்க அந்த ஃபாரஸ்ட்லேயே எடுக்கப்பட்ட ஒரு படம். எல்லா பாடலுமே ஃபாரஸ்டில் தான் இருக்கும் இல்லையா இந்த படத்தில். இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு டியூனும், பதில் சொல்லும் போது இன்னொரு டியூனும் இருக்கும். மியூசிக்ல எவ்வளவு வேறுபாடு கொடுத்துருப்பாங்க பாருங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர் பாடும் போது ஒரு மியூசிக் இருக்கும், ஜானகி அம்மா பாடும் போது இன்னொரு மியூசிக்ல இருக்கும். இதுதாங்க இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டியே. ஆண் கேள்வி கேட்கிற மாதிரியும் பெண் அதற்கு விடை தர மாதிரியும் அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இது. இடையில வரக்கூடிய ஒரு காற்று கருவி, அந்த பிராஸ் பேண்ட்ல உட்கார்ந்து நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த காற்று கருவி நம்மளை நகர விடாம அந்த பீஜியம் அங்கேயே உட்கார வைக்கும். இந்த 1.25 ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பீட் பேட்டர்னை இந்த தாளத்தில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் கேட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஒலிபரப்பிய விவத் பாரதிக்கு நன்றிகள்னு நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவு. காஞ்சிபுரம் இளங்கோ ரெட்ரோ நேர பாடல்கள், சின்ன பொண்ணு சேலை, இந்த பாடல் சூப்பருங்க அப்படின்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், நாட்டு காதல் தான் காட்டு காதலாக இடம்பெயர்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு. இங்கெல்லாம் தொல்லை சச்சரவுகள்லாம் அதிகங்க. காட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இயற்கையோடு ஒன்று விடலாம். அதை மையமாக வைத்து தாங்கள் வழங்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், பொன்னேரி கலீல் அகமத், ராதா மேடம் நீங்கள் வந்தாலே ஒரே சந்தோஷமாக இருக்குது மேடம், ஒரே இந்த மாதிரி பாட்டாகவே போட்டு தள்ளுறீங்க. ஒரு கம்பீரமான குரலாகவும் உங்கள் குரல் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறோம் ஆஃப் பண்ணால் கூட எனக்கு ரேடியோ கேட்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கீங்க மெசேஜ். ரசிக்கும் நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம், ரசனை

தொகுப்பின் சாரம் ரம்யம் பெறும் மனதின் ஓரம் ராதா மேடம் அளிக்கும் தரம் பண்பலை என்றும் மகிழ்ச்சி பெறும் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. பொன்னேரி கலீல் அகமத் சின்ன பொண்ணு சேலை, அது ஒரு பாட்டுங்க, என்ன மாதிரி பாட்டு, அடடா அப்படின்னு சொல்ல வைக்கிற பாட்டு. அதையும் நாங்கள் வந்து இந்த ஷோவில் மறக்காமல் கேட்டுட்ருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. காட்டில் காதல் பாடல்கள் என்றவுடன் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு காட்டுக்கு செல்ல ஆயத்தம் ஆகிவிட்டேன் அப்படின்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவா இருக்கு. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், இளையராஜா, ஜானகி அவங்களுடைய ஜோடியில் ஒழித்த சின்ன பொண்ணு சேலை அந்த பாடல் சூப்பருங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 1983 வெளிவந்த திரைப்படம் மலையூர் மம்மட்டியான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அவருடைய வரிகளில் புது வெள்ளம் சீரும் போது வழி என்ன, பாதை என்ன, காற்றாகி வீசும் போது திசை என்ன, தேசம் என்ற வரிகள் அருமையாக இருக்கும்னு டீட்டாலம் டி சி ராஜேஷ் பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து காட்டுக்குள்ள காதல் பாடல்களா, அட்டகாசம் இனிமையான பாடல்களை ரசிக்க நிகழ்ச்சி இனிமையாக இணைந்திருக்கிறோம், அன்பின் அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணு சேலை, இந்த பாடல் ஒரு காலகட்டத்தில் தியாகராஜன் அவர்களுக்கு மகுடம் சூட்டிய இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடலுமே என்றைக்கும் ரசித்து மகிழலான்னு கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. பொன்னேரி கலீல் அகமத் மாமன் மச்சான் என்ன மாதிரியான பாட்டுங்க இது, முரட்டுக்கால அடடா அடடா, இந்த படத்தில் எல்லாம் எல்லா பாடலுமே வேற லெவலில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கேட்கறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள்லாம் அருமைன்னு லோகநாதன் பிரேமா அவருமே அந்த பாடல்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்று வரிசைப்படுத்தி போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவருமே கல்லூரி கால நினைவுகள் மனதில் ஆட மகிழ்ச்சி, அருமையான பாடல்களை வழங்கும், உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வேதாரண்யம் கா தமிழரசன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியிலும் வழங்கும் பாடல்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் விரும்பும் காதலுக்கு யதார்த்தமான வாழ்வுக்கும் உள்ள வேறுபாடு தெரியும், நல்ல இசையும் கூட வழங்கிய இளையராஜா அவர்களுக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், கண்ணை மூடிக்கொண்டு ஒவ்வொரு பாடலையும் கேளுங்க, கண்களை திறக்கும் போது நீங்கள் காட்டுக்குள்ள இருந்து பாடகர் ரசிப்பது போல ஒரு உணர்வு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னமோ சார் உங்களுக்கு தான் ரசனை இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்து நான் பாட்டு போட்டுட்ருக்கேன். இனிய மதிய வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற காடுகள் தொகுப்பு பாடல்கள் காட்டுக்குள்ளே காதல் கிளிய சின்ன பொண்ணு சேலை மாம மச்சான் எல்லா பாடலும் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வேல்முருகன் ஜடேரி வேல்முருகன் ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் தேர்வு சூப்பர், புரசிவாக்கம் சவுந்தரராஜன் எஸ்பி சைலஜா அவங்க பாடின மாமன் மச்சான் அந்த பாடல் இளையராஜா அவருடைய இசையில் ஒலித்த பாடல் அருமைங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே, அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்து பெண்மணி அவள் கண்மணி, இந்த படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், சங்கர் கணேஷ் அவருடைய இசையில் வாலியோட கற்பனையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். தேக்கடி இந்த இடத்துல எடுக்க படமாக்கப்பட்ட காட்சிகள் அமைந்திருக்கும். நடிகை சீதா அவங்க ஓடி வரும்போது அதற்கு ஒரு தனித்துவமான மியூசிக் பாடல் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். எஸ்பிபி அவருடைய குரல் ஆரம்பிக்கும் போது நம்மளை அந்த தேக்கடியை அவர் சுத்தி காமிக்கிற மாதிரி பண்ணிடுவாரு. காதல் பாடலை காட்சியா கொடுக்கணும், அதுவும் கனகட்சிதமா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சங்கர் கணேஷ் அவருடைய இசை ஒரு முக்கிய அம்சமா அமைஞ்சிருக்கும். மூங்கில் இலை அப்படின்னு அந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கும் போதுதான் தபேலாவே ஸ்டார்ட் ஆகும், கவனிங்களேன்.

விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? நீதியின் மறுபக்கம். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில், புலமை பித்தன் கற்பனையில். ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே 1000 காயங்கள் இருக்குங்க. ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதம் மாறுபடும். கண்ணீரால் இருக்கலாம், வார்த்தைகளால் இருக்கலாம், அல்லது புன்னகையால் இருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு விதம். கடந்து சென்றவை அனைத்தும் நமக்கான பாதைகள் அல்ல, நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் தான். அதனால் தவிப்பதை விட தவிர்ப்பது நலம். அது எப்படி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரியான பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம செல்லக்கூடிய ஒரு பாதையில் இடையூறுகள் இருக்கத்தாங்க செய்யும். சுகமாக இருந்தாலும் சரி, வழியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுவதும் கூடவே இருக்க போவதில்லை அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. இப்போ இந்த பாடலை நம்ம கேட்கும் போது, பாடல் முடிந்தும் கூட தெரியாம அந்த தனிமையில கனவுல சஞ்சரிப்பது போல இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு அலாதியான இன்பம் இருக்கும். இருப்பினும் இந்த காதிற்கினிய இந்த காதல் கானத்தை கொடுத்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். நீதியின் மறுபக்கம் இந்த படத்திற்காக கேட்க போறோம் பாடல். கேட்கலாமா?

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி

0: ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183 ரூபாய் 50 காசு குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா செட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய்

0: 50 காசு குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 12:50 நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் போட்ட மெசேஜ் அப்படி பார்த்தெல்லாம் பாடல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா வரிசைப்படுத்தி எல்லா பாடல்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சென்னை பழைய வண்ணாரப்பட்டியிலிருந்து சோமசுந்தர பிரபு அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேடம், பாடல்கள் மிக அருமை, இது போன்ற பாடல்களை எப்படி தேர்வு செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கதிர்வேல் ராஜேஷ் அவர் கேட்டிருக்காரு. ராதா மேடம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரெட்ரோ நேரத்தில் பாடல்கள் எல்லாம் அருமைன்னு பம்மல் காமராஜபுரம் புஷ்பா அவங்களுடைய பதிவா இருக்கு. இனிய மத்திய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறதையும் கண்டாட்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா கார்த்திக் ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் இவங்க எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னியப்பன் இவங்க ரெட்ரோ பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் மறுபடி கேட்க தூண்டும் பாடல்களா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம், பாடல்கள்லாம் சூப்பர்னு ரவி அம்பத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன் ஆரம்ப பாடலே எனக்கு அந்த கல்லூரி காலத்தை நினைவுபடுத்தியது, நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஐயப்பாக்கம் வெங்கடேசன் ரெட்ரோ பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். ஏகாந்த வேலை அந்த பாடல் அருமையான பாடல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி பாடல்கள் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து ரெட்ரோ நேரத்தில் இடைக்கால பாடல்களோட தொகுப்பு அருமை, ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னே கணேசன் அவருமே வந்து 100 மார்க் அப்படி நமக்கு தூக்கி அவாரி வழங்கியிருக்காரு. கலீல் அகமத் அவர் வந்து பாடல்களை தேடி பார்த்து போடுறீங்க மேடம், இதுதான் மேடம் ஒரு கெத்தாக இருக்குது இந்த பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு. மூங்கிலிலை காடுகளே அது என்ன மாதிரி பாடல் தெரியுமா, அந்த பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. போன்ற விவத் பாரதிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தர்மபுரி முருகன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன் ராதா மேடம், 12-1 செக்மெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் ரிலேட்டட் சாங் செலக்ஷன் ஆர் அவசம், கீப் ராக்கிங், தேங்க்யூ ஸோ மச் மேம்னு ஜெனிஃபர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஜெனிஃபர் உங்களுடைய பதிவு நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நான் பார்க்குறேன். ராதா மேடம் வணக்கம், இனிய மதிய வணக்கம்னு புஷ்பா ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ நேரத்தில் மனசில் பாரத்தை இறக்கி வச்சேன், ஓ இந்த பாடல்களை கேட்பதில் வீரம் நெஞ்சில் ஈரம் மூங்கில் இலைகள் உரசும் நேரம் அப்படின்னு ஒலிக்கும் இசையிலே ஸ்வரம் அப்படின்னு ஹரிகரன் ஒரு கவிதை மாதிரி பண்ணியிருக்காரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சில பாடல்களை பொத்தாம் பொதுவாக கேட்டு ரசிப்போம், சில பாடல்களை இசையோடு இணைந்து கேட்டு ரசிப்போம், சில பாடலோட வரிகள் ஒவ்வொன்றையும் ரசிப்போம். பாடல்கள் எத்தனையோ பன்முகங்கள் இருக்குங்க, இப்படி பகுத்தாய்ந்து தொகுப்பாக வழங்குவதில் நல்லா இருக்கு அப்படின்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் மூங்கிலிலை காடுகளே அந்த வேளையில் முத்தான பாடல்ங்க, கேட்பதற்கு இனிமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடடா, இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது பாடல் உங்கள் சாய்ஸில் நான் பங்கேற்று 2 தடவை இந்த பாடலை நான் கேட்டுள்ளேன், நீதியின் மறுபக்கம் அந்த பாடலை அவர் குறிப்பிட்டிருக்காரு. பொன்னேரி கலீல் அகமத் அவர். கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் ரெட்ரோ நேரத்தை வழங்கக்கூடிய இயற்கையின் குடையான காடுகளில் காட்சிப்படுத்தப்பட்ட திரைப்பட பாடல்களை நிகழ்ச்சியில் வழங்கி காடுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து நிகழ்ச்சியை வடிவமைத்து பாடல்களை வழங்குவது உண்மையிலேயே நம்முடைய விவத் பாரதியை பாராட்டித்தான் ஆக வேண்டும். குறிப்பாக மூங்கிலிலை காடுகளே ஏகாந்த வேலை அப்படின்னு எல்லா பாடல்களையும் வரிசைப்படுத்தி முதல் பாடலாக ஒலித்த காட்டுக்குள்ள காதல் கிடிய கண்ட மாலை கருக்கையில் சோலை கருக்கையில் போன்ற பாடல்கள் வெகு சிறப்பாக அலங்கரித்தது அருமைன்னு கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இந்த பாடலை நாங்களும் காட்டில் வசிப்பதாக உணர்றோம் அப்படிப்பட்ட பாடல்களாக இருக்குன்னு மாடம்பாக்கம் அயன் முரளி அவருடைய பதிவு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் பொன்னல்ல தேவமங்கை பூமிக்கு வந்ததென்ன, இது போன்ற மேலும் பல கவிஞருடைய வரிகளில் என் மனம் புதைந்துத்தான் போனது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிமையான இடைக்கால பாடல்களை மகிழ்வுடன் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு கோயம்புத்தூர்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் முகவரியோடு தாங்கள் பாடல்களை வழங்குவது அந்த பாடல்களோட காட்சிகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருகிறது. மூங்கிலிலை காடுகளே இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் உருகி உருகி பாடியிருப்பாருங்க. 2வது சரணத்தில் ஆண் பாதியும் பெண் பாதியும் என்று 2 உச்சரிப்புகளும் 2 வேறு கோணங்களை தந்திருப்பாரடரா. அனைத்து பாடல்களுக்கும் பாராட்டுக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முரளி அவர் வந்து கரிமேடு கருவாயன் படத்தோட பாடல் காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்ட இந்த பாடல் வந்து அருமைங்க அப்படின்னு சொல்லி மாடம்பாக்கம் அயன் முரளி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது பாடல் உங்கள் சாய்ஸ்க்கு நான் தயாராக இருக்கேன் மேடம், பாடலை ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பதிவை கொடுத்துருக்காரு. நிறைவாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,

வண்ண வண்ண பூக்கள் இந்த படத்திலிருந்து தாங்க பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் வரக்கூடிய இந்த பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல். இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லடி இளையராஜா அவர்கள். நம்மளுடைய அவருடைய இசையின் வழியாக நம்மையும் எங்கேயோ வெகு தூரம் கூட்டிகிட்டு போயிடுவார். ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை தன்னுடைய இசையில் கொடுத்துருப்பார். காதலோட ஆழத்தை இதை விட யாராலையும் வெளிப்படுத்த முடியாத விதமாக இருக்கும். பாலு மகேந்திரா அவருடைய இயக்கம், இசையரசன் அவருடைய இசை அமைப்பாகட்டும், ஜானகி அம்மா அவங்களுடைய குரலோடு சேர்ந்து இளையராஜா அவரும் பாடுறதாகட்டும், இளம் வயது அந்த அரும்பு மீசையோட பிரசாந்த் அவருடைய முகமாகட்டும், வினோதினி அவங்களுடைய சீக்கிரமான அந்த அழகாகட்டும், இந்த ஒகேனக்கல் அருவி அதோட மலை தொடர்ச்சியோட அழகில் நம்ம மயங்கர மாதிரியான ஒரு பாடல் காட்சிகள் இடம்பெற்ற பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவாக இன்னைக்கு கேட்க போகிறோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மாணிக்கம்,
1: கே கே நகர்ல இருந்து மாணிக்கம் சார். என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
2: முந்தானை முடிச்சில இருந்து இன்னஞ்சேரி கிளிய சித்திரப்பு, அந்த பாடல் ஒலிபரப்பு மேடம்.
1: அந்த பாடலா?
2: இயக்குனர்
1: பாக்யராஜ் அவரையும் நினைவு படுத்தக்கூடிய ஒரு பாடலும் கூட, கேட்டிடலாம்.
2: நன்றி
1: நன்றி. கே கே நகர் மாணிக்கம் அவருடைய விருப்பத்தில் இது முந்தானை முடிச்சு படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில், முத்துலிங்கம் கற்பனையில்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில் வரும் அப்படின்னா அதுதான் விவத் பாரதியோட பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பினாயூர் ஞானப்பிரகாசம்.
0: பினாயூர் ஞானப்பிரகாசம் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பச்சை விலைகளிலிருந்து ஒளிமயமான எதிர்காலம்.
0: என் உள்ளத்தில் தெரிகிறது.
1: ஆமா,
0: கேட்கலாமா? நன்றி நன்றி நன்றி.
1: இது வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
0: பினாயூர் காஞ்சிபுரத்திலிருந்து ஞானப்பிரகாசம் விரும்பி கேட்ட பாடல் பச்சை விளக்கு படத்திற்காக. டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: விஜே நாராயணன் ஐயா, சொல்லுங்க.
1: தேர் திருவிழா படம் பேரு மழை முத்து முத்து பந்தலிட்டு.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாமா.
0: நன்றி ஐயா, நன்றி. கேக்கலாம் அந்த பாடல. மாங்காடு விஜே நாராயணன் அவருடைய விருப்பத்தில் வரக்கூடிய பாடல் இது. தேர் திருவிழா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில், ஏ மருதகாசியின் கற்பனையில்.
2: மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்டக்கு

0: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 1:15:50. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பம்மல் காமராஜபுரம். புஷ்பா மேடம்.
0: புஷ்பா மேடம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ப்ரோக்ராம் எல்லாம் அருமையா, நான் மிஸ் பண்றேன் ரொம்ப.
0: இப்ப எப்படி வந்தீங்க, மிஸ் பண்ணீங்கன்னா? உங்கள் அபிமான விவத் பாரதியிலே வலம் வர காத்திருக்கிறது, கேக்கலாமா? நன்றி, நன்றி. பம்மல் காமராஜபுரம் புஷ்பாவின் விருப்பத்தில் நெஞ்சிருக்கும் வரை படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

0: தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ராதா மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ்.
0: போரூர்ல இருந்து பொன்ராஜ் சார், என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அதாவது அந்த

0: காலத்துல எல்லா பெண்களும் தாவாணி போட்டாங்க, அதனால தாவாணி கனகுரு படம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வைக்கணும்னா சுடிதார் கனகுரு தான் வைக்கணும்.
1: சரி,
0: அந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குநருக்கு பாக்கியராஜ் அவர்கள் நினைவாக இந்த பாட்டு, மாமோய் மாமோய் கல்லு கட மறந்திருங்க, அந்த பாட்டு மேடம்.
1: அந்த பாடல் தாவணி கனவுகள் படத்துல இருந்து கேட்கலாமா?
0: நன்றி
1: நன்றி நன்றி. இது போரூர் பொன்ராஜ் அவருடைய விருப்பத்தில் வரக்கூடிய பாடல், இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், தாவணி கனவுகள் படத்திற்காக.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் ஒரே நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: அயப்பாக்கத்துல வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: விஷ்ணு படத்துல இருந்து சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால அந்த
0: இப்ப கொண்டு வராங்க பாடல் வழியா. நன்றி.
1: ஓகே மேடம், தேங்க் யூ மேடம்.
0: ஐயப்பாக்கம் வெங்கடேசனின் விருப்பத்தில் வரக்கூடிய இந்த பாடல் விஷ்ணு படத்திற்காக அருண்மொழி மற்றும் சித்ரா பாடிய பாடல். இது தேவாவின் இசையில்.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ். சொல்லுங்க வேல்முருகன்.
1: வேல்குமார் மேடம்.
0: வேல்குமார், வேல்குமார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மங்களபுரம் சொல்லி, மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.

0: மங்களபுரம் எங்க இருக்கு இது?
1: பெரம்பூர் பக்கத்துல, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு மேடம்.
0: சரி, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பறக்கும் பாவையில இருந்து பிசிசிலா பாடின பாட்டு மேடம்.
0: கேட்கலாமா?
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: இனி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பறக்கும் பாவை படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பி சுசீலா பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தார் மங்களபுரத்திலிருந்து வேல்குமார்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 1:35. இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், இந்த நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்த அந்த பாடல்
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: சுந்தரேசன் மேடம்.
0: சுந்தரேசன் சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சாந்தி நிலையத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்தை பார்ப்பது அவர எண்ணங்கள் என்று பாட்டு.
0: அந்த பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. சாந்தி நிலையம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது ஊரப்பாக்கம் சுந்தரேசனின் விருப்பத்தில்.

0: நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: ஃபாரூக் பாஷா, ராயபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராயபுரத்துல இருந்து ஃபாரூக் பாஷா, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: தம்பிக்கு அந்த ஊர்ல இருந்து ஒரு பாட்டு வேணும் சார், ரஜினி சாங்.
0: காதலின் தீபம்ன்ற அந்த பாடல் கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: சரி ஓகே. என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு?
1: நம்ம தைல சாப்பிட்டு வேலை செய்யறோம்.
0: ஓகே, அங்க எல்லாரும் சேர்ந்து கேக்குறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வரவேற்கிறோம். நன்றி. அவங்க எல்லாம் ரேடியோ போட்டுட்டே பேசுறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு சரியா கேட்காது. எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் பஞ்ச அருணாச்சலம் கற்பனையில். இது தம்பிக்கு எந்த ஊர் படத்திற்காக? ராயபுரம் ஃபாரூக் பாஷா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல்.

0: பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் மட்டுமல்ல, பல்வேறு உணர்வுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பாடல்கள் பிடிக்குது. சில பேருக்கு தனிமையான பாடலை அப்படி சேர்ந்து உட்கார்ந்து கேட்டு ரசிக்க பிடிக்குது. சில பேர் வந்து சேர்ந்து ரசிக்க வேண்டிய ஒரு பாடலை கூட தனிமையாக கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. வரக்கூடிய நேயர் என்ன மாதிரி பாடல் கேட்குறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துக்கு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க அந்தோனிராஜ் சார், இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: படம் வந்து மலர்கள் நினைக்கின்றன, பாடல் வந்து கண்ணா வாவான்ற படம் மேடம். இதுல வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு அம்மி கூட ஆரம்பிப்பாங்க, நல்லா இருக்கும். தொடர்ந்து ஜெயச்சந்திரன் சாரோட வாய்ஸ் நல்லா இருக்கும், கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். ரேர் சாங் மேடம்,
0: ரொம்ப ரேர் சாங். அந்த ரேர் சாங்கை நம்ம விவத் பாரதியில கேட்டுடலாமா
1: மேடம்? அதனால கேட்கலாம்.
0: நன்றி நன்றி அந்தோனிராஜ்.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் மலர்கள் நினைக்கின்றன படத்திற்காக வரக்கூடிய பாடல். பி ஜெயசித்ரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: இப்போ தான் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்கான ஏறத்தாழ நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிறைவு செய்ய வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க. அம்மாப்பேட்டை லோகநாதன் சார், என்ன பாடல்?
1: படம் நினைத்தேன் வந்தாய்.
0: ஆஹா,
1: வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது யாரோ.
0: அப்பா, என்ன சிரிப்பு, சந்தோஷத்தோட கேக்குறீங்க சார். கேக்கலாம்.
1: சரிங்க மேடம்,
0: நன்றி. அம்மாப்பேட்டை லோகநாதன்
1: மேடம்.
0: என்ன சார்? நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் இது. தேவாவின் இசையில் பழனி பாரதியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் அம்மாப்பேட்டை லோகநாதனின் விருப்பத்தில்.

0: இதுவரை பல்வேறு காலகட்டங்களுடைய பாடல்கள் வண்ணமயமாய் உங்களுக்காக வலம் வந்தது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களை. அதுவரை இணைந்திருங்கள் இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான செய்திகள். செய்திகளை அடுத்து 2:15 உங்கள் கூட எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைவதற்காக ஆர்ஜே கௌதம்.
2: And I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says 11 years of Digital India empowered the poor and the underprivileged, making life easier for millions. Increased wages under Viksit Bharat Ji Ramji Act become effective from today. Union Minister Shivraj Singh Chauhan and Kiran Rijiju undertake aerial survey of flooded areas of Arunachal Pradesh. Newly appointed

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: 2:16 கடந்து போயிட்டு இருக்கு. நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மதிய வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். நேற்று தான் நான் வந்தப்பா, அதுக்குள்ளே அடுத்த நாளே வந்துட்டியா அப்படின்னு சொன்ன யோசிக்கிறீங்க. எஸ், நேற்று வந்தேன், மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கூடையும் பேச ரொம்பவே அவளாக இருக்கேன்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தீமில் சாங் கேட்க போகிறோம். கலர்ஸ், நிறங்கள், நிறங்கள், ஒவ்வொரு நிறங்கள் இருந்தாலும் கருப்பு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் இல்லையா? ஸோ கருப்பு நிறத்தில் ட்ரெஸ் எடுக்கிறதே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கருப்பு நிறத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. அதாவது கருப்பு அப்படின்ற வார்த்தைகளை வச்சு நிறைய பாடல்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. அந்த பாடலெல்லாம் நம்ம ரீகால் பண்ண போகிறோம், திருப்பி திருப்பி கேட்க போகிறோம். கருப்பு அப்படின்னு வார்த்தைகளை கொண்ட பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல்ல வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா படத்திலிருந்து கருப்பு வெள்ளை அப்படின்ற பாடலாம் வந்துட்டு இருக்கு. சிவம் சாம்சியஸ் சேர்ந்து பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் சாம்சியஸ் உடைய இசையில் வந்துட்டு இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

2:26 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் வெற்றி கொடிகட்டு படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் தேவா வரிகள்ல. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காக்கா முட்டை படத்துல இருந்து சத்யபிரகாஷ் பாடின பாடல் நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜி வி பிரகாஷ் குமார் இசையில. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.

2:35 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. கொம்மன் படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். வேல்முருகன் மாளவிகா சுந்தர் இணைந்து பாடின பாடல் மகாலிங்கம் வரிகளை ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் சின்னப்பூவே மெல்லப்பேசு படத்திலேருந்து வந்துட்டுருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் குரலில், அவருடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையிலேயே ஒரு சூப்பரான பாடல் சின்னப்பூவே மெல்லப்பேசு படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உண்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
6: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
7: எங்கள் ஸ்டைல்.
8: 2:40 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காஞ்சனா படத்திலிருந்து, சுஜித், சுரேஷன், தர்ஷனா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். விவேகா வரிகளில், எஸ் தமன் இசையில். கருப்பு சம்பந்தமான, கருப்பு அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போது காஞ்சனா படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:51 கடந்து போயிட்டுருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கேட்டு முடித்த பாடல் ஏழையின் சிரிப்பில் படத்திலிருந்து உன்னி மேனன் அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் கே சுபாஷ் வரிகளில் தேவா இசையில். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பச்சை கிளி முத்துச்சர்.

படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. கிருஷ், கார்த்திக், நரேஷ் ஐயர் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சால்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்ய திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும்.

0: பிரான் பிஆர்ஏஎன் என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் சிஆர்ஏ அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். என்பிஎஸ் வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் பிஎஃப்ஆர்டிஏவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று என்பிஎஸ் பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். என்பிஎஸ் அறக்கட்டளையின் இஎன்பிஎஸ் தளம் மூலமும் செய்யலாம். பிஎஃப்ஆர்டிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் என்பிஎஸ் வாத்சல்யா கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்பிஎஸ் வாத்சல்யா அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: Yes, who is it?
2: Don.
3: Don.
2: Don. Don. Don.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம். மூணு மணி ஒரு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 2000s to 2020 இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் சோரரை போற்று படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார் ஹரிஷ் சிவராம் கிருஷ்ணன் இணைந்து பாடின பாடல். ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வண்டியை நிறுத்தினா.
1: ஏமா ஏன் தங்கம் என்னாச்சு?
0: நிறுத்தினா பிளீஸ்.
1: எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
0: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்றேன். வண்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன் தெரிஞ்சு.
1: ஓ இதான் மேட்ரா? ஓகே ஓகே, கூல் கூல். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம். ஓகே,
0: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
1: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.

3:12 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணச்சாலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கேட்டு முடிச்ச பாடல் சைக்கோ திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடின பாடல், கபிலன் வரிகளில் இளையராஜா இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் டெடி படத்திலிருந்து பிரதீப் குமார் ஜோனிதா காந்தி இணைந்து பாடின பாடல், மதன் கார்கி வரிகளில் டி இமான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்கள் பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

1:24 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் ஓமை கடவுளே படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடின பாடல் யோன் ஜேம்ஸ் உடைய இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உரியடி 2 படத்திலிருந்து கோவிந்த் வசந்தா குரலில், விஜய்குமார் நாகராஜி வரிகளில், கோவிந்த் வசந்தாவுடைய இசையிலேயே வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்தனுங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:35 கடந்து போயிட்டுருக்கு. சர்வம் தாளமயம் படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிச்சரண் அர்ஜுன் சாண்டி இணைந்து பாடிய பாடல், மதன் காரிக்க வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மரியான் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மயி சேர்ந்து பாடின பாடல், வாலி வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

3:47 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் வனமகன் படத்திலிருந்து அபய் ஜோத் புர்கர் ஹரணி இணைந்து பாடின பாடல். கார்கி வரிகளை ஹரிசே ராசி செய்யல. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஹாய் நானா படத்திலிருந்து கார்த்திக் பாடின பாடல். விவேக் வரிகளை ஹேஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

வடசென்னை படத்துக்காக பாடல் கேட்டு முடித்தோம். சி ஸ்ரீராம் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. 3:55 கடந்து போயிட்டுருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் வேட்டையாடு விளையாடு படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி இணைந்து பாடியிருக்காங்க. தாமரை வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்துருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக BJP தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய மீண்டும் இன்னொரு வணக்கம், மாலை வணக்கம். 4:03 கடந்து போயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோன்னா இசையோடு விளையாட போகிறோம். இசையோடு தான், என்னென்னா பிஜிஎம் ப்ளே பண்ணுவேன், ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவேன், அது என்ன சாங் என்ன பாட்டு அப்படின்றத கெஸ் பண்ணுறதான் உங்களுடைய வேலை. ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக கெஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்களும் இணைப்பில் வாங்க, விளையாடலாம், கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ பாடல்கள் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணுன்னா ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், 2952-02-08-53 அப்படின்ற நம்பருக்கோ, இல்லை 2838-98-71 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். 044 அப்படின்ற கோடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஸோ இனிப்பில் வாங்க, ஜாலியாக விளையாடலாம். இப்போ நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் ஒரு பாடல் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன், பட் அதுக்கு முன்னாடி நேர்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். பியார் பிரேமா காதல் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. சித் ஸ்ரீராம் குரலில் நிரஞ்சன் பாரதி வரிகளை யுவன் சங்கர் ராஜே சில கேட்டு எழுந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

0: 4:08 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நான் அங்கே ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவேன், அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நான் அது சம்மந்தமான சில கேள்விகள் கேட்பேன், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய கேம் இன்னைக்கு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான அந்த சாங் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். மியூசிக் இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க? நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு பாட்டு தான். என்ன
1: பாட்டு?
0: அந்த மாதிரி தான் வரும் அப்படின்றீங்களா? ஓகே ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் செங்கோட்டையில இருந்து சந்தானம் பேசுறேன்.
0: ஓகே, அந்த மியூசிக் கேட்டிங்களா? நான் ஒரு தடவை ப்ளே பண்ணுமா?
2: கேட்டேன். காதலுக்கு பெண்கள் தேடி கண்ணு மூட்டினால்.
0: என்ன படம்?
2: காதலன்.
0: காதலன், சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்றீங்க. பாடுனவங்க தெரியுமா?
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. தொடர்ந்து இணைப்புல வாங்க அடிக்கடி.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: ஓகே, முன்னாடி ப்ளே பண்ண பிஜிஎம் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க, பட் அது சம்மந்தமான சில கேள்விகள் அடுத்த நேயர்கிட்ட இணையலாம். வணக்கம்
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
5: திரும்பாக்கம் வனஜா.
0: ஓகே, முன்னாடி வந்தவங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க, நீங்கள் அந்த மியூசிக் கேட்டீங்கல்ல? என்ன என்ன பாட்டு? அவங்க வந்து காதலின் படத்துலேருந்து சொல்லிட்டாங்க. அந்த பாடலை பாடினவங்க உங்களுக்கு தெரியுமா யார் யார் பாடி இருக்காங்க
5: அப்படின்னு?
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. இசை யாரு? ஆஹா, அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி
5: நன்றி.
0: எஸ், எல்லா பதிலும் சொல்லிட்ட காரணத்தினால் இப்போ நான் அடுத்து அந்த பாட்டில் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய நேர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பாட்டை கேட்டு முடிச்சுட்டு வருவோம். உங்களுக்கு அடுத்தடுத்து பிஜிஎம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன், அதுக்கப்புறம் பல்லவி, எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் காதலன் படத்துலேருந்து காதலிக்கும் பெண்ணின் அப்படின்ற அந்த பாட்டை தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அடுத்த இரண்டாவது பாடலாக அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

4:17 கடந்து போயிட்டுருக்கு. இசையோடு விளையாடு இல்லை ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான பிஜிஎம் நான் இப்போ ப்ளே பண்ணிடுறேன், ஒரு தடவை ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இணைப்பில் நேயர்களை இணைக்கலாம்.

0: இதுதான் உங்களுக்கான மியூசிக் பிஜிஎம். ஸோ யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள், மியூசிக் கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: ஆ, கண்டுபிடிச்சிங்களா?
1: தாலாட்டும் பூங்காற்று நீ அல்லவா.
0: ஆஹா, எப்படி எப்படி இவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்க. நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஈஸியான பாட்டு தானா? நன்றி.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: நாலு மணி 20 கடந்து போயிட்டு இருக்கு. முன்னாடி பிளே பண்ண பிஜிஎம் ரொம்ப அழகா டக்குன்னு கெஸ்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து நேயர் எஸ் ஜானகி குரல்ல, வாலி வரிகள்ல, இளையராஜா இசையில, கோபுர வாசலிலே படத்துல இருந்து தாளாட்டும் பூங்காற்று அப்படின்ற பாடலை வந்து நான் பிளே பண்ணியிருந்தேன். மியூசிக் பிளே பண்ணியிருந்தேன், அது கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ காலில் வரக்கூடிய நேர்கள், இனிப்பில் வரக்கூடிய நேர்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க, இந்த பாடலை கேட்டு முடிப்போம். அடுத்து உங்களுக்கான பிஜிஎம் ரெடியாக வச்சிருக்கேன், அதை பிளே பண்ணுறேன். யாரெல்லாம் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்படி உடனே எடுத்த உடனே சொல்லி அடிச்ச மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 26 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாட்டுல கலக்கல விளையாண்டுருக்கோம். உங்களுக்கான அடுத்த பிஜிஎம் இப்போ நான் பிளே பண்ணுறேன், ஒரு தடவை கேட்டுக்கோங்க.

0: எஸ் இதான் உங்களுக்கான பிஜிஎம். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இப்போ நான் பார்க்க போகிறேன். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணி?
1: வணக்கம், புனேரி ஜெகண்டையிலிருந்து கலியில் நம்ம பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
1: சும்மாவே கண்டுபிடிப்போம். அதுதான் தெரியுமா, ரெட்டு
0: ரெட்டா?
1: ஆமா, உள்ளி கொச்சி உடம்பு காரி, ஒத்தி கிட்டா உடம்பு சாரி, தடையில் அடிச்சு என்ன சாட்சி புட்டா.

0: முத்தாங்கனி அதை கேக்கே பாடினது தேவா இசை.
1: ஆ
0: வைரமுத்து தெரியல, நிமிஷம் யாரும் சரியா தெரியல.
1: கரெக்ட் தான், வைரமுத்து தான் வரிகள், கூட அனுராதா ஸ்ரீராமும் பாடியிருக்காங்க. எல்லாமே சொல்லி
0: முடிச்சிட்டீங்க. ஆமா,
1: சூப்பர் சூப்பர்.
0: ஒரே ஒரு வாய்ஸ்ல பேசுற வினி சக்கரவர்த்தி உங்க ஷோ கேக்குறாரு, அவரு பேசுறாரு எப்படி இருக்கும். அடேங்கப்பா, 18 பட்டியம் 102.3 தான் கேக்குறாங்க, என்ன வரட்டுமா?
1: சூப்பர் சூப்பர், நன்றி
0: நன்றி
1: நன்றி. இப்படி ஒரே இதில் கண்டுபிடிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. போட்ட உடனே கண்டுபிடிச்சிருங்க, போங்க அடுத்த பாட்டு. நான் ரொம்ப கஷ்டமாக தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். கேகே அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் ரெட் படத்துலேருந்து ஒல்லி குச்சி உடம்புக்காரி அப்படின்ற ஒரு அழகான பாடலோட இந்த பீஜம் தான் நான் ப்ளே பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அடுத்துக்கடுத்து வர மியூசிக் பாருங்க, எவ்வளோ கஷ்டமாக எடுத்துகிட்டு வரேன்னு. ஸோ கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:35 கடந்து போயிட்டுருக்கு. ஸோ இசையோடு விளையாடல கலக்கலாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன். எனக்கு ஒரு ஈஸியான ஒரு புது பாட்டா கொடுத்துருக்கேன்.
0: ஈஸியான ஒரு புது பாட்டா? சரி, நம்ம பிளே பண்றேன். ஈஸியா கஷ்டமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பிஜிஎம்?
1: எஸ்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்னை மறந்தேன், ஏதேதோ மறந்தேன்.
0: ஏதேதோ மறந்துட்டீங்களா?
1: இல்ல, என்ன மறந்தேன்.
0: என்ன மறந்தேன், சூப்பர் சூப்பர், அருமை, ரொம்ப அழகா
1: கண்டுபிடிச்சீங்க.
0: எப்படி அடிக்கடி கேக்குறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிங்களோ?
1: ஆமா ஆமா, இந்த பாட்டு எனக்கு இவன் வேற மாதிரி படத்துல இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அடிக்கடி நான் விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு ஒன்னால கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சூப்பருங்க, சூப்பர், நன்றி நன்றி. இணைப்பு
1: தேங்க்யூ ப்ரோ, நன்றி.
0: வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, முன்னாடி வந்த நேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் வேற மாதிரி படத்துல இருந்து என்ன மறந்தேன் அப்படின்ற பாடல், இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் தெரியுமா உங்களுக்கு? அனிருத். இல்லை, தவறான பதில் சொல்லிட்டீங்க, பட் பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்,
3: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: அதாங்க வந்து சி சத்யா.
0: சி சத்யா, பாடியவர் தெரியுமா? எழுதுனவங்க தெரியுமா?
3: எழுதுனவங்க நான் முத்துக்குமார்.
0: ஆஹா, அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? நான் எப்படி ப்ளே பண்றேன், இல்ல நீங்க ப்ளே பண்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டோ? ஓகே ஓகே, ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. இப்படி கேட்க கேட்க அப்படியே அப்படியே பயங்கரமா இருக்கும். அந்த பாட்டை இப்ப கேட்டுட்டு வருவோம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு, நன்றி. எஸ், ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா, வந்த எல்லாருமே சொல்லிட்டீங்க. அவடியோட பாடலை இப்போ நம்ம கேட்டே ஆகணும். மதுஸ்ரீ குரலில் நான் முத்துக்குமார், வரிகளில் சி சத்யா, இசையில் இவன் வேற மாதிரி படத்துலேருந்து தான் பாடல் வரப்போகுது.

கேட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. இணைப்பில் வந்த நேயர்கள் ரொம்ப வேகமாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க, அதனால் அடுத்தடுத்து நம்மளும் பாடல்களை வேகமாக கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஸோ இவன் வேறு மாதிரி படர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 42 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த பிஜிஎம் ரெடியா இருக்கு, நீங்களும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இணைப்புல வரக்கூடிய நேயர், வணக்கம்.

0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: திருத்தன் குடிச்சிட்டு கோபுரத்தனம்.
0: ஓகே, உங்களுக்கான பிஜிஎம் ப்ளே பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: முயற்சி திருநாயகம்.
0: ஓகே, முயற்சி பண்ணுங்க.
1: ஓகே.

0: அடிக்கடி கேக்குற பாட்டு தான் இது. கேட்டிருக்கீங்க, கிட்ட வந்துருச்சு, ஆனா பாட்டு எடுக்க முடியல,
1: அப்படிதானே?
0: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி முயற்சி பண்ணது. ஓகே, பாப்போம் என்ன பாட்டு. நன்றி, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் சார், நான் தேவம் பட்டன டேனியல் சார்.
0: ஓகே, மியூசிக் கேட்டிங்களா இல்ல இன்னொரு தடவை ப்ளே பண்ணட்டுமா?
2: ஆ, கேட்டேன் சார். நான் மகாநல படம்.
0: ஆ
2: வா வா நிலவு குடிச்சு தரவான் பாங்க.
0: சூப்பர் சூப்பர்,
2: யுவன் சங்கராஜா மியூசிக்கல்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொல்றீங்க.
2: நன்றி சார், நன்றி
0: சார், தேங்க் யூ. எஸ், அந்த பாட்டு தாங்க ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க, எப்படின்னு தான் தெரியல, போட்ட உடனே கண்டுபிடிச்சிருங்க. ஹரிச்சரன் குரலில் நாமுத்துக்குமார் வரிகளை வன் சங்கர் ராஜாவுடைய சில நான் மகான் அல்ல படத்துலேருந்தான் அந்த வா வா நிலவை பிடிச்சி தரவா அப்படின்ற அந்த அழகான பாடலுடைய பீஜம் ப்ளே பண்ணேன். ரொம்ப சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்க, போட்ட உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 49 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம், யாரிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: திருநந்தியூர் கணபதி சார்.
1: ஓகே, உங்களுக்கான பிஜிஎம் ப்ளே பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கிறேன் சார்.
1: ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சது. கணபிச்சிட்டீங்களா?
2: தெரிஞ்ச பாட்டு சார்.
1: தெரிஞ்ச பாட்டு தானா?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் திருப்பாச்சில இருந்து எட்டு பிரசாத். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேங்க.
1: ஓகே,
3: பாட்டு சொல்லிட்டாரு அவரு. அது இது ஏ ஆர் ரஹ்மான்.
1: ஓகே, பாடினவங்க ஏதாவது ஐடியா இருக்கா?
3: பாடினவங்க சுஜாதா.
1: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. நாலு மணி 51 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வந்துகிட்டே இருக்குது. ஜென்டில்மேன் படத்துலேருந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 4:54 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு பாடல் உங்களுக்காக ரெடியா இருக்கு. பிஜிஎம் யார் கரெக்டா கெஸ் பண்றீங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யாருக்கு இந்த கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான பிஜிஎம் பிளே பண்ணலாமா? ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம்.
1: உன்னோட வாழ்க்கின்றன.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம் சார், நான் முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டேயில.
0: ஓகே, முன்னாடி வந்த நேர் கரெக்டா சொல்லிட்டாரு என்ன பாட்டுன்னு. கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் சார்.
0: அந்த பாட்டை பாடுனவங்க உங்களுக்கு தெரியுமா, ஐடியா இருக்கா? இசையமைப்பாளர் அதுல அது நடிச்சவங்க அந்த பாட்டை பாடினவங்க யாருன்னு
1: கேட்டேன்.
0: தெரியலீங்களா? அமர்க்களம் நிறைவு பாடலா வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்கள், கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் இப்போ நிகழ்ச்சியில நிறைவு பாடல வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வெல்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவ் போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாது.

0: ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரல், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
5: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
6: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
7: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
8: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் அன்புறவுகளே. 5:10 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைய போற இந்த நிகழ்ச்சி
2: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

0: ஆமாம், அங்கே பூந்தண்டல் நிகழ்ச்சியில் தான் நினைஞ்சிருக்கும். பூந்தண்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்கணும், சுவையான பாடல்களின் தொகுப்பு இருக்குது. அதனிடையே நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, பூந்தண்டலில் இன்றைக்கி நம்ம வந்து நமக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கும். ஆனால் அந்த பேரை தான் வந்து எல்லோரும் கூப்பிடுவாங்க அப்படின்னா அது நிச்சயம் இல்லைங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள் வந்து நமக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க. அந்த செல்ல பேர் என்ன, அதனுடைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதனோட பின்னணி என்ன, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணிற்கும், 2838 9871 என்ற எண்ணிற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, முகநூல் பக்கத்துக்கு போங்க, அங்கே போஸ்ட் போட்டு வச்சுருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் நேயர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. மாலை வணக்கம், சொல்லுங்க. தலைப்பு
1: கேட்டீங்களா?
0: சொல்லுங்க, உங்களுக்கு நண்பர்கள் வைத்த செல்ல பேர் என்ன, பேர் என்ன சொல்லி இது பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க? குட்டியம்மா வா கூப்பிடுவாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து? சிறப்பு ஐயா, தலைப்பு
2: கேட்டீங்களா?
0: அது நமக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனா அந்த பேர் இருந்தால் நம்ம நண்பர்கள் நமக்கு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அந்த

0: நல்ல பேர் என்ன, அந்த பேர் வந்ததுக்கான சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் பின்னணி காரணம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: எனக்கு செல்ல பேர் சொல்லுவாங்கன்னா
0: சொல்லுங்க ஐயா.
1: சொல்லுவாங்க.
0: ஓ அப்படிங்களா.
1: செல்ல பேர் இல்ல, என் தலை கொஞ்சம் பெருசா இருக்கும்,
0: உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: திருநண்டி
0: தலைப்பு
2: கேட்டீங்களா?
0: ஆமா சார, நண்பர்கள் வைத்த செல்ல பெயர் என்ன, அதனுடைய பின்னணி சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு
0: வந்து அவருடைய சுவாரஸ்யம் பின்னணி யார், எந்த நண்பர்கள்?
2: என் ஃப்ரெண்ட் தான் இருப்பான் சார், ஸ்கூல் படிக்கும் போது
0: பள்ளிக்கூடத்தில்.
2: ரொம்ப வள்ளியா இருப்பானா, அதனால பள்ளி பள்ளியும் கூப்பிடுவாங்க
0: சார். சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: சார் வணக்கம் சார், நான் லவ்லி சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார். செல்ல பெயர் என்னன்னு கேட்பாங்க அதானே
0: சார். ஆமா சார, உங்களுக்கு நண்பர்கள் வைத்த செல்ல பெயர் என்ன?
3: ஆமா சார், என் பேர் குமார் சார்.
0: ஓகே சார்.
3: நாங்க லவ்லி ஸ்டுடியோல வச்சிருக்கேன், அதனால என்ன எல்லாரும் லவ்லி
0: லவ்லி குமார். ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார். நன்றி சார், உங்களோட பகிர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
0: சார். மகிழ்ச்சி சார் எனக்கு, அனைவருக்கும்
3: நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க அம்மா. தலைப்பு
4: கேட்டீங்களா?
0: அதாவது நண்பர்கள் வைத்த செல்ல பேர் என்ன. நமக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனா அந்த பேரை வச்சு நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு குட்டி பேர் வச்சு கூப்பிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அந்த பேர் வந்ததுக்கான சுவாரஸ்யமான ஒரு அனுபவம், ஒரு பின்னணி காரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த காரணம் என்ன?
4: அது வந்து எனக்கு வந்து நண்பர்கள்லாம் வைக்கல, எங்க வீட்டுல வந்து
0: வீட்டுல
4: பேர் வந்து குட்டி பொண்ணு.
0: குட்டி பொண்ணு, நீங்க தான் கடைசியா?
4: இல்ல இல்ல இல்ல, நான் வீட்டுல பெரிய குடும்பம், அதாவது நான் வந்து நல்ல சொன்ன பேச்சு கேட்டுட்டு ஏதோ நம்ம அடிக்க மாட்டாங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையும் செய்யும் சொல்லிட்டு நான் எனக்கு இந்த பேரன் குழந்தை குழந்தை பிறந்ததுன்னு அங்க
0: மகிழ்ச்சி சுட்டி குழந்தையா இருந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
0: வானொலி பெட்டியின் ஒலி அளவு குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
6: குட்டி ஆனந்த் சொல்லுவாங்க சார்.
0: குட்டி ஆனந்த்.
6: ஆமா சார்.
0: சிறப்பு. ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்.
6: வாழ்த்துக்கள் சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம் சார், காட்டாங்கூர்ல இருந்து முகமது பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டிங்களா?
7: நான் கேட்டேன் சார்.
0: எஸ் சார், சொல்லுங்க சார். உங்களுடைய நண்பர்கள் வைத்த உங்களுக்கான செல்ல பேர் என்ன, அதோட பின்னணி காரணம்?
7: குச்சி குச்சின்னு கூப்பிடுவாங்க சார், நான் ஒல்லியா இருப்பேன் அப்போ.
0: ஒல்லியா இருக்கிறதால குச்சி குச்சின்னு கூப்பிடுவாங்க. ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: ஓகே சார்.
0: நேர்கள்லாம் வந்து காலைல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு சின்ன பாட்டை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில மீண்டும் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில இப்போ வரப்போட முதல் பாட்டு ஜூதா அக்பர் திரைப்படத்திலிருந்து சீனிவாஸ் அவரோட குரல்கள்ல ஏ ஆர் ரகுமானோட இசையில வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன்

0: எல்லாம் சூப்பரா இருக்கும், எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: அஞ்சு மணி 23 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நண்பர்கள் வைத்த செல்ல பேர். அதாவது நமக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் இருந்தாலும் வந்து நண்பர்களுக்கு ஒரு செல்லமாக வச்சு கூப்பிட்றது தான் அது ஒரு நிறைவாக இருக்கும். எப்பயுமே பார்த்தா என்ன சொல்கிறது, செல்ல பேரை தான் கூப்பிடுவாங்க. சரி, நேர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர் யாருன்னு பார்த்தலாமா? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: சார் வணக்கம். சார் நடராஜன் சார்
0: வணக்கம். சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா சார், நண்பர்கள் வைத்த பெயர் என்னன்னு.
0: செல்ல பெயர் சார், செல்ல பெயர். உங்களுக்கு நண்பர்கள் வைத்த செல்ல பெயர் என்ன, அதனுடைய சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா?
1: செல்ல பெயர் நட்டன்னு கூப்பிடுவாங்க சார் என்ன, நடராஜனுக்கு நட்டன் கூப்பிடுவாங்க சார்.
0: நட்டன் கூப்பிடுவாங்க.
1: சூப்பர். ஆமா சார்,
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார், நன்றி.
0: வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்க இருந்து? சொல்லுங்க, தலைப்பு
2: கேட்டீங்களா?
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய மாலை வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
3: தாம்பரம் தரணி சார்.
0: தரணி சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்ட சார், கேட்ட சார்.
0: அதாவது நண்பர்கள் உங்களுக்கு வைத்த செல்ல பேர், உங்களுக்கு என்ன செல்ல பேர் வச்சிருக்காங்க?
3: நினைச்சால சிரிப்பா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து என்ன சியா சியான்னு கூப்பிடுவாங்க.
0: ஓ,
3: சேது பத்துல சியான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாக முன்னாடி நின்று
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
4: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
0: வணக்கங்கள் சார். யார் எங்கிருந்து?
4: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்க சார். நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்க சார். ஆக்சுவலி நீங்க டைட்டில் வைத்த போது நான் படிக்கின்ற பொழுது பொழுது தருணங்கள்ல என்ன கேஆர் வித்யாமா பத்தியே பேசுவேன். சொன்னார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நெருங்கிய நண்பர்கள்ட்ட. ஆனா கேஆர் புன்னகை அரிசின்னா ரொம்ப பிடிக்கும் சிறு வயதுல இருந்து இந்த தருணங்கள் வரைக்கும். அப்ப வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன புனைப்பெயர் வச்சுட்டாங்க, கேஆர்வின்னு வச்சுட்டாங்க. அந்த பேர் பட்ட பேர் கேஆர்வியா, அந்த கேஆர்வியா அப்படியே சொன்னா ஆண்டனி அப்படி
0: சொன்னாங்க
4: ரொம்ப பிடிக்கும் புன்னகை அரசிய. அதனால அவங்களை பத்தியே பேசினாலே எனக்கு ஒரு பட்ட பெயர் கேஆர்வின்னு வச்சாங்க. எந்த கிண்டல் பண்ணுவாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நேர்கள்லாம் வந்து சுவாரஸ்யமான பேர்லாம் அப்படியே வந்து சொல்லிட்டு வராங்க. சரி ஓகே, ஒரு இன்னொரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அழகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல்களில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:32 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது நண்பர்கள் வைத்த செல்ல பெயர் என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம். நாகராஜ் தானே உங்க பேரு?
0: ஆமா ஐயா. நீங்க யார்? இங்கிருந்து.
1: நல்ல நிகழ்ச்சி, அருமையாக இருக்குது.
0: மகிழ்ச்சி ஐயா, நன்றி. உங்களுடைய பெயர்?
1: பேஸ்புக் வீரராகவன் மாதவரம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய செல்ல பெயர், நண்பர்கள் வைத்த செல்ல பெயர், அதனுடைய பின்னணி காரணங்கள்?
1: சின்ன ஒண்ணு இல்ல சார், அப்ப கொஞ்சம் புல்டாக் மாதிரி இருப்பேன். ஆந்திரா எல்லாம் புஜ்ஜி புஜ்ஜிங்குவாங்க.
0: ஓகே.
1: அந்த குண்டா என் பேரு, அதாவது ஏன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, குண்டா குண்டா
0: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு.

0: நன்றிகள்,
1: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: இங்கே மாலை வணக்கம், மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
0: வணக்கம் மேம், தலைப்பு கேட்டிங்களா?
2: நல்லா இருக்கு சார். நான் தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருந்தேன், நடனம் சொல்லி தருவேன், பாட்டு சொல்லி தருவேன், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவேன், எல்லாமே என்ன இருந்தாலும் நான் ஃபர்ஸ்டா போய் நிப்பேன் எல்லா வேலையா. அதனால எல்லாருமே என்ன இன்ன வரைக்குமே வந்து ஆளினால் அழுகிறாணி,
0: ஆளினால் அழுகிறாணி, அனைத்து துறைகளிலும் சிறப்பா செயல்படுறீங்கன்றதால கூட சொல்லியிருக்காங்க.
2: சொல்ல மாட்டேன், எல்லாம் செய்வேன்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: அழகான தலைப்பு, நன்றி சார்.
0: நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் முகப்பேர் மேற்கில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: நண்பர்கள்
0: உங்களுக்கு
3: எனக்கு வைக்கிற பேருங்களா? பொறுமைசாலின்னு வச்சிருக்காங்க எனக்கு, ஏன்னா ரொம்ப பொறுமை.
0: ரொம்ப பொறுமையா இருப்பீங்களோ?
3: கோவப்பட மாட்டேன் அவ்வளவா,
0: உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள். சோ, நேயர்கள்லாம் வந்து கால் மூலமாவும் வராங்க, ஃபேஸ்புக்லயும் நிறைய நேயர்கள் இருக்காங்க. சரி, அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாத்திரலாமா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நம்ம கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வந்து அழகி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அஞ்சு மணி 40 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்ற நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன தலைப்பு பேசிகிட்டு இருக்கோம்னா, நமக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் நமக்கு அந்த பேர் இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் ஒரு செல்ல பேரை வச்சுருப்பாங்க. அந்த செல்ல பேர் என்ன, அதனுடைய பின்னணி, சுவாரஸ்யமான அனுபவங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து முகநூல் பக்கத்துலேயும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த நேயர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா, மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ண நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. அந்தோணி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து ஹேமலதா, பர்வதவர்த்தினி, வீரராகவன் மாதவரத்திலிருந்து மேலப்பேடு தயாளன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பொன்னேரி கலீல் அகமது, இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. கா புதுப்பட்டி பொன்னமராவதியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன், கமலாவர்தினி, இவங்க இந்த நேயர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ், காஞ்சிபுரம் இளங்கோ, பூந்தென்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஸோ நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாமா? வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், தலைப்பு கேட்டீங்களா?
1: சூப்பரான டாபிக் சார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வச்சிருக்கிற நிக் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலக்கல் சந்த்ரு அப்படின்னு சொல்லிட்டு.
0: கலக்கல் சந்த்ரு,
1: கலக்கல் சந்த்ரு. யூஷுவலாகவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ரேடியோல ரெகுலரா கால் பண்ணி பேசுறேன் இல்லையா,
0: இல்ல
1: சொல்லுவாங்க நீ என்னடா ஒரு செலிபிரிட்டிடா, நீ என்னடா ஒரு டாப் ஸ்டார்,
0: கலக்கல் சந்த்ரு
1: அப்படிம்பாங்க. வந்து எனக்கு நிக் நேமா ரேடியோல ஜாஸ்தியா இருக்கறதுனால டேய் ரேடியோ பொட்டி, ரேடியோ பொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட செல்ல நேமை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஒரு சின்ன பாட்டை கேட்டு மீண்டும் இணைவோம். மழை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பிபி சரண், சுமங்கலி பாடியிருக்காங்க வைரமுத்தோட வரிகளில். கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 5:48 ஆகிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அமைந்திருக்கோம். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தங்களுடைய அனுபவங்களை செல்ல பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா. யார்? நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சார்
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய செல்ல பெயர் நண்பர்கள்
1: வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் சார்.
0: சரிங்கம்மா. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சோ நேயர்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி, ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கும் அது போல் இருக்குது அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952080353 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ இது பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு எண்ணும் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்ட்டு போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து?
2: நான் போரூர்லேருந்து பொன்ராஜ் பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேன் சார். நான் வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நான் சின்ன பையன் இருக்கும்போது எல்லாரும் சென்னையில் வந்து அதிகமாக எனக்கு யாரும் பட்ட பேர் வைக்கலை.
0: ஓகே.
2: ஹலோ.
0: ஆ எஸ் சார்.
2: ஆ ஊரில் வந்து எனக்கு எல்லாம் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவையாக தான் கூப்பிடுவாங்க, நெஞ்சா முஞ்சான்னு
0: கூப்பிடுவாங்க. நெஞ்சா முஞ்சா, இது என்ன வித்தியாசமாக இருக்கே?
2: அதாவது என் குரல் வந்து இப்பவே 50 வயசுல என் குரல் இப்படி இருக்குன்னா 10 வயசுல எப்படி இருந்திருக்கும் பாருங்க.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார. நன்றி.
0: சோ ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ஹலோ, நாங்க உத்திரமேல இருந்து பேசுறோங்க.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர்.
3: என் பேர் காஞ்சனா. நாங்க டெய்லர் கடை, மாவு கடை வச்சிருந்ததுனால எங்களை மாவுன்னு கூப்பிடுவோம்.
0: மாவு கடை வச்சிருக்கா? மாவுன்னு கூப்பிடுவாங்க.
3: மாவுன்னு கூப்பிடுவாங்க.
0: சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் சார். பெருமாள்பேட்டையில ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: வணக்கம். தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க உங்களுடைய செல்ல பெயர், நண்பர்கள் வைத்த செல்ல பெயர் என்ன?
4: எங்க வீட்டுல அந்த ஊர்ல எல்லாம் பாப்பா தான் கூப்பிடுவாங்க.
0: பாப்பா கூப்பிடுவாங்க. சின்ன பிள்ளையா எல்லாம் பாக்குறாங்க?
4: ஆமா, அப்பா பாப்பாக்கா பாப்பாக்கா அந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்லி கூப்பிடும்.
0: ஓகே, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நேயரும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க, ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள். எந்த நம்பருக்குப்பா டயல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952080353 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இது பிஸியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு நம்பரும் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987171 இந்த இரண்டு நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டுமே பிஸியாக இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முகநூல் பக்கத்துலேயும் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துலாமா? வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
6: வணக்கம். தமிழம்மான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல உச்சரிப்பு கரெக்டா இருக்கும். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தேன் 10th. அப்புறம் SSLC தான், 11th தான் படிச்சோம்.
0: மகிழ்ச்சி.
6: அதுக்கப்புறம் நிறைய 4 degree தமிழ்ல படிச்சுட்டேன் ஆரம்பத்தினால.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
6: ஆனாலும் இப்ப எதையும் பொழியின்றி எழுதுறது படிக்கிறது, இப்ப பாட்டு கோயில்ல எல்லாம் பாட்டு பாடுவோம்.
0: வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய நண்பர்கள் வைத்த செல்ல பேர் என்ன?
7: செல்ல பேர் இப்போ எதுவும் எனக்கு வைக்கல சார். நான் ஸ்கூல் படிக்கும் போது அவன் யாருக்கும்

0: எதையும் பேசாம சைலண்டா இருக்கு. அதனால என்ன பூனைக்குட்டின்னு கூப்பிடுவாங்க சார்.
1: பூனைக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. பூனைக்குட்டி, புலிக்குட்டி. சிறப்பு, மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார.
1: வணக்கம், விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ சார், நான் குடுவாஞ்சேலன் சுமதி சார்.
1: சுமதி மேடம், சொல்லுங்க மேடம், உங்களுடைய நண்பர்கள் வைத்த செல்ல பேர் என்ன? அந்த பெயருக்கான சுவாரஸ்யமான அனுபவங்கள் காரணங்கள்.
2: என்னோட பேர் சுமதினால நான் 10 இயர்ஸா ஒர்க் பண்றேன் சார். என்னோட சீனியர்ஸ் எல்லாம் என்ன சு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க.
1: ஒரே இடத்துல முடிச்சிட்டாங்களே சு.
2: ஆமா, என் பேரே மூணு எழுதுதான் சுமதி, அவ்வளவுதான்.
1: அதுதான் குட்டி பேரே குட்டி ஆக்கிட்டாங்க.
2: 10 இயர்ஸ்
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி. சொன்னையர்கள்லாம் பல்வேறு விதமான செல்ல பெயர், அதாவது வித்தியாசம் வித்தியாசமா சொல்றாங்கப்பா. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம், விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், என் பேர் அபிராமி, நான் கொரட்டூர்ல இருந்து பேசுறேன்.
1: மகிழ்ச்சி, சொல்லுங்க.
3: கொரட்டூர்ல என்ன அபிராமி என்ற பேர் வந்து அபித குஜலாம்பால் அப்படின்னு கூடுவாங்க.
1: அபித குஜலாம்பால்,
3: என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூடுவாங்க சார்.
1: சிறப்பு. ஓகே, அதுதான் இதுதான் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கங்க, நான் இங்க மணலில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்க பெயர்.
4: உங்க இது எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள்.
1: சொல்லுங்க.
4: நாங்கெல்லாம் திருச்சி, நான் எனக்கு சொந்த ஊர் திருச்சி.
1: சரிங்க.
4: ஆனா வந்து திருச்சியில அடிக்கடி சூரியன் எஃப்எம்ல பேசுவேன். அதாவது நாட்டு நடப்பை பத்தி கொஞ்சம் இது பண்ணி பேசுங்க.
1: அது ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் வந்து குறிப்பிடப்பட்டது. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீராம், நங்கநல்லூர்ல பேசுறேன்.
1: வணக்கம் சார, சொல்லுங்க சார. நண்பர்கள் வைத்த செல்ல பெயர், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன செல்ல பெயர் வச்சிருக்காங்க?
5: நான் எங்க ஸ்கூல்ல இருந்து சாப்பாடு கொண்டு போகும்போது எங்க அம்மா எல்லாத்தையும் சர்க்கரை போட்டுதான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க.
1: ஓகே,
5: டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாலே எனக்கு ஸ்ரீராம்ங்கிறதுனால என்ன சக்கரை கிரகணம்
1: அப்படின்னா.
5: இனி வரைக்கும் அந்த பேர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு.
1: ஸ்வீட், ஸ்வீட், ஸ்வீட். ஓகே, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
1: ஸோ ஒவ்வொரு நேரும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்குது, ஒவ்வொரு சுவையான பெயர்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். ஸோ நிறைவு பாடலாக வந்துகிட்டு இருக்கு. நிறைவு பாடல் எந்த படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 8 மணிக்கு நீ கூறால் நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

ஆறு மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து கேஜேஎஸ் தாஸ் பாடிய பாடல், தீக்ஷிதர் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு அணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

கேட்டு முடித்த பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் வரிகள். 6:09 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

அதிசய திருடன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சோம். டி எம் சௌந்தரராஜன் குரல்ல, தஞ்சையன் ராமையா தாஸ் வரிகளில், எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில. 6:18 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கோயில் புறா திரைப்படத்திலிருந்து KJS தாஸ் பாடிய பாடல், புலமைப்பு தன் வரிகளில், இளையராஜா இசையில். கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

0: சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். டி எம் சௌந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஜி தேவராஜன் இசையில். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை வந்தாச்சு. நிறைவு பாடல் மூக்குத்தியம்மன் திரைப்படத்திலிருந்து, எல் ஆர் ஈஸ்வரி குரலில், பா விஜய் வரிகளில், கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.
1: மூக்குத்தி அம்மனுக்கு

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று

0: குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்களப் பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி, ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு

இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன், ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வாண்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷினி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: என் விருப்பம்.
1: ஆறு மணி 41 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து கார்த்திக் பாடின பாடல் நா முத்துக்குமார் வரிகள் யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமாம், காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

6:54 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அட்டகாசம் படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிறைவு பாடலாக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரைக்காணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. 7:01 நெருங்கிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் போஸ் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேக்கு ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் வரிகளை யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 7:05 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் செல்லமே படத்திலிருந்து. கே கே மகதி, சின்மை, திம்மி எல்லாரும் சேர்ந்து பண்ண பாடல். வைரமுத்து வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜுடைய சில வந்துட இருக்கு, கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 7:10 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடின பாடல். கபிலின் வரிகளை ஸ்ரீகாந்த் தேவாய் செயல கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நம் சில நொடிகளில் தொடர் இருப்பது 7:15 மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில்

0: தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கல

பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 25 நிமிஷம் கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஜோர் படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. ஸ்ரீகாந்த் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி இணைந்து பாடியிருக்காங்க. நாமுத்துக்குமார் வரிகளில் தேவாயசியில் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 7:30 கடந்து போயிட்டுருக்கு. அடுத்து தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட காமராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும்னு ஒரு பழமொழி உண்டு. நகைச்சுவை உணர்வு எல்லாருக்கும் வேணும். அதனால தான் திரைப்படங்கள்ல கூட தனியா நகைச்சுவை நடிகர்களின் ஒரு பகுதி போயிட்டு இருக்கும். அது முக்கிய கதையோட சேர்ந்தும் போகும், சேராம தனியாவும் போகும். காரணம், கொஞ்சம் சிரிப்பு வேணுங்கிறதுக்காக. கொஞ்சமில்ல, நிறையவே சிரிக்கலாம். சிரிக்க சிரிக்க மனசு லேசாகிடும், மனபாரம் குறையும். சிரிக்காதவனையும் சிரிக்க வைப்பது ஒரு நல்ல நகைச்சுவை. தென் மாநிலங்களில் சர்தார்ஜி நகைச்சுவையும் வட மாநிலங்களில் மதராசி நகைச்சுவையும் ரொம்ப பிரபல்யம். வெளிநாடுகள்லையும் ஒரு நாட்டை மற்றொரு நாடு மட்டம் தட்டி நகைச்சுவை உண்டாக்குவது சகஜம், சாதாரணம்.
3: ஆனா காமராஜ் சார்,
2: பிறர் மனம் நோவது போல் யாரையும் கிண்டலடிக்க கூடாது. நகைச்சுவைக்கும் கிண்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருடைய மனதும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. பேசி அது நகைச்சுவைன்னு சிரிக்கக்கூடாது. எங்கும் எல்லை கடக்காம எல்லை மீறாம பார்த்துக்கணும். நமது எல்லை எதுவோ அங்கேயே நிக்கணும். அது மாதிரி நின்னம்னா எல்லாருக்கும் நல்லது. எல்லை கடப்பதனாலதான் மனித இனம் ரொம்ப சிரமப்படுது. அமேசான் காடுகள் உலக உயிரினங்களின் வாழ்விடமா திகழுது. அரிய வகை மக்கா கிளிகள் முதல் மரத்தவளை வரை பல்லுயிர்களும் வாழ தகுந்த இடம் இந்த காடுகள். ஏறக்குறைய 278 இன ஊர்வன உயிரினங்கள் வாழும் காடு அமேசான் காடு. அதுல அப்பப்போ காட்டு தீ உண்டாகி அழிவு ஏற்படுது. இயற்கை பேரிடரால் ஒரு பக்கம் பாதிப்பு, மற்றொரு பக்கம் பழங்குடியினரால் ஆபத்து. பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தீ வைக்கிறாங்க. அங்கு வாழும் ஊர்வனவற்றை விரும்பி சாப்பிடுவதால் அவர்களும் இந்த காட்டின் அழிவிற்கும் ஊர்வன உயிரினங்களின் அழிவிற்கும் காரணமாயிடுறாங்க. ஆக அமேசான் காடுகள்ல இந்த பழங்குடியினர் தங்கள் எல்லையை மீறுறாங்க. அப்படித்தானே? மற்ற உயிரினங்கள் போல் இல்லாம பாம்புகள் இயற்கை சீற்றங்களின் போது அருகில் இருக்கும் புத்து பொந்துகள்ல, பாறை இடுக்குகள்ல, மண்ணுக்கு அடியிலன்னு பதுங்கி கொள்ளும். காட்டு தீ ஏற்பட்டுச்சுன்னா இவை தப்பிக்க வழி இல்லாம இறக்க நேரிடும். 250 கிலோ எடை கொண்ட அனகோண்டா பாம்பு முதல் 1 கிராம் கூட எடையில்லாத சிறு பாம்பு வரை வாழக்கூடிய காடு அமேசான் காடு. பச்சை அனகோண்டா, ஈட்டித்தலையன் பாம்பு, மரகதமலை பாம்பு, கன்னிமை விரியன், பவளப்பாம்பு, காட்டுக்குழி விரியன், கிளுக்கப்பாம்பு, புழுப்பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பினங்கள் இருக்கு அமேசான் காடுகள்ல. இந்த பாம்பினங்கள் காட்டு தீயினால அழிந்ததுன்னா உணவு சங்கிலி அறுந்து போகும். இதனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு பல்லுயிரிகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஆபத்து ஏற்படும்.
3: காமராஜ் சார்,
2: ஜூலை முதல் வாரம் வன மகோத்சவம், ஜூலை முதல் தேதி சர்வதேச நகைச்சுவை தினம். வனங்கள் நல்லபடியா இருக்கணும். இருந்தாதான் அதில் வாழும் உயிரினங்கள், அதை சார்ந்திருக்கும் மனித இனம் எல்லாரும் நல்லதொரு வாழ்வு வாழ முடியும். இல்லை என்றால் உணவு சங்கிலி அறுந்து போகும். அதே மாதிரி எப்போதெல்லாம் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதோ கிடைக்குதோ அப்போதெல்லாம் சிரிச்சிடணும். ஒரு முறை ஒரு நல்ல குண்டான மனிதன் எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்தார். அதற்கு முன்னால எவ்வளவு எடைன்னு தெரிஞ்சுக்க எடை போடும் மிஷின்ல ஏறி நின்னு காசை போட்டார். டிக்கெட் வந்து விழுந்துச்சு. எடுத்து பார்த்தார், அதுல எழுதியிருந்துச்சு, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: பாட்டும் பயணமும்.
1: மணி 35 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. காதல் படத்திலிருந்து நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரன், ஹரிணி, சுதாகரன் இணைந்து பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகள, ஜோஷுவா ஸ்ரீதருடைய இசையில கேட்டு நினைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 2000ல இருந்து 2010 சாங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது.
1: அப்ப 2011ல இருந்து 2020 சாங்ஸ் மட்டும் என்ன சும்மாவா?
0: வெயிட் வெயிட், எதுக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன்?
1: 2000ல இருந்து 2020 சாங்ஸ் கேட்கலாம் இங்க.
0: ஞாயிறு முதல் வெள்ளி வரை,
1: மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை
0: கேட்கலாம் வர்ணஜாலம்.

0: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் இந்த பாடல் கேட்டு முடித்தோம். உதித் நாராயணன் சாலினி சிங் பாடின பாடல் யுகோ பாரதி வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா இசையில்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 48 நிமிஷம் நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நியூ படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடின பாடல், வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: நேரம் 7:55. நீ தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத. அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ஒன்றில் அனைவரையும் வரவேற்போம், வாய்ப்பளித்து மகிழ்வோம். புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
1: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
2: 7:59 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கௌதம். கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 8 செய்திகள்.
3: செய்தி அறிக்கை.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய

அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 5 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். தொடரும் நிகழ்ச்சி நீ கோரினால்.
2: நீ கோரினால்

இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி விவாதிக்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா, இரவில் நமக்கு தூக்கம் வராத இரவுகள் இருக்கும். தூக்கம் வராத இரவுகளில் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஒரு பாட்டு, அது எந்த பாட்டு, அதை பற்றி தான் பேச போகிறோம். தூக்கம் வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன கேட்பீங்க,

0: இந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி உங்க பிளேலிஸ்ட்ல என்ன பாட்டு நீங்க கேட்பீங்க? தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருக்கும் பாட்டு என்ன? அதுதான் இன்றைய தலைப்பு. ஸோ நேர்கள்லாம் ஆர்வமாக கால் பண்ணிட்டு இருக்காங்க. புது நேர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 295-2-08-53 மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2-8-3-8-9-8-7-1 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும்னு விரும்புனீங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு போங்க. முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைகிற முதல் நேயர் யார், யா எங்கிருந்து என்ன பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு கேட்டு வந்துடலாம். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் நேயர்கள்லாம் என்னென்ன பாட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. கேட்டலாமா? வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
1: நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார். உங்க குரல் வந்து வைரமுத்து சார் குரல் மாதிரியே இருக்கு சார்.
0: மகிழ்ச்சி சார், நன்றி சார். சார் தலைப்பு இன்னைக்கு?
1: ஆமா சார், கேட்டேன் சார்.
0: நன்றி, சொல்லுங்க சார். அதாவது
1: எனக்கு வந்து
0: துணையா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. என்ன பாட்டு?
1: வான்மேகங்களே வாழ்த்துங்கள், நான் இங்கு கண்டு கொண்டே ராமனை. அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சிறப்பு சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில

0: அழைப்பு கேட்டீங்களா?
1: இரவுல பாத்தீங்கன்னா கண்ணதாசனோட வரிகள்ல அமைதியான பாட்டு, அதெல்லாம் கேட்கும்போது
0: காலத்தை வென்ற காவியங்கள் இல்லையா அதெல்லாம்?
1: ஆமாங்க, ஆமா ஆமா.
0: சிறப்பு சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார், எங்கிருந்து? மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு பாட்டுனா எந்த பாட்டு?
2: எனக்கு
0: அந்த ஒரு பாட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு குறிப்பிட்ட, ஏதாவது ஒரு பாட்டு. சிறப்பு ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: எனக்கு தூக்கம் வரலன்னா, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ, அந்த பாட்டு கட்ட தூக்கம் வந்துடும் சார்.
0: சூப்பர் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கம்பாக்கம் டேக்ஸ்டைச் சேர்ந்த பூந்தம்பள்ளி ஜி போஜராஜன் பேசுறையா. வணக்கம்யா, வணக்கம்யா, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
4: எனக்கு பிடிச்ச பாட்டு யார் அந்த நிலவு, கனவு யாரோ என்று யாரோ சொல்ல. இந்த பாட்டு தையா நான் அடிக்கடி பாடுவேன் ராத்திரில.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார், இன்னைக்கு என்ன சார் டாபிக் சொல்லுங்களேன்?
0: டாபிக் வந்து என்னன்னா, தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருக்கும் ஒரு பாடல், எந்த பாட்டை நீங்க கேட்பீங்க?
5: ஆண்டவங்கட்டல ஆறு மனமே ஆறு.
0: ஆறு மனமே ஆறு. சிறப்பு, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: வணக்கம் ஐயா நாகராஜ் அவர்களே, நல் இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து ஐயா?
6: வீரராகவன் பேசுகிறேன்.
0: மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
6: தலைப்பு கேட்டேன் சார். இரவுல தூக்கம் வரும்போது எனக்கு ஒரே ஒரு கவிதை தான் சார் வரும், சின்ன கிளியே மெல்ல பேசு.
0: சின்ன கிளியே மெல்ல பேசு.
6: ஆமா, அதாவது அந்த பெட்ரோல் தான் பிள்ளையால சவுந்தரராஜன் பாடுவார், ரொம்ப அமைதியான ராகத்துல தூக்கம் அப்படியே தழுவிடும் சார் அது கேட்கும் போது.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார்,
6: நல்ல பாட்டு. அதாவது மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாத பாடல, சின்ன கிளியே மெல்ல பேசு, தாளாட்டு பாடல்.
0: தாளாட்டா தாளாட்டு பாடி உங்களை தூங்க வைக்கும்.
6: எங்களே இல்ல சார், நீங்க கேட்டீங்கன்னா கூட இன்னைக்கு இரவு அமைதியா தூங்குவீங்க.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
7: நான் அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா ரஞ்சன் பேசுறேன்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா?
7: ஆமா கேட்டேன்.
0: தூக்கம் வராத இரவுகள்.
7: தூக்கம் வராத இரவுகள்ல நான் பெரும்பாலும் கேக்குற பாட்டு வந்து நிலாவே வா செல்லாதே வா.
0: சிறப்பு.
7: அந்த பாட்டு கேட்டாலே மனசு ஒரு மாதிரி லேசாகி கொஞ்சம் அமைதியா அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே எஸ்பிபி சார்ல பாட்டு.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
8: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
8: எனக்கு வந்து பிராப்தம் படத்துல நேத்து பறிச்ச ரோஜா, நான் பார்த்து பறிச்ச ரோஜா, உள்ளாலும் முகத்தில் அழகுண்டு. இந்த பாட்டு பாடினா எனக்கு அவ்வளவு விரும்பி கேட்பேன் ஐயா.
0: மகிழ்ச்சி.
8: முக்கியமா அதை வச்சுப்பேன்.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்
9: சார்,
0: எப்படி சார் இருக்கீங்க? நலமா
9: இருக்கேன்.
0: படத்துல இருந்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். கோபு சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
10: சார் பாட்டு வந்து

0: அது இளையராஜா பாடினது. அதாவது கண்ணே தவமணியே என்னை காணாது குங்குமா அந்த பாட்டு. ஆனா படம் பேர் தெரியல சார், ஆனா எப்பவுமே அடிக்கடி போடுவீங்க 10 மணிக்கு மேல நைட்டு, இப்ப போடுறது இல்ல. அதான் அந்த பாட்டு என்ன படம் தெரியல சார்.
1: சரிங்க சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: 10 மணிக்கு மேல போடுவீங்க மனசோரம் மணிமணி நேரத்துல, இப்ப எப்ப போடுவீங்க சார் அந்த பாட்டு?
1: கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் சார்.
0: எப்ப போடுவீங்க அந்த பாட்டு?
1: இல்லை, நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்
1: சார், யார் எங்கிருந்து?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு காதல் தேசம் படத்துல உன்னிகிருஷ்ணனும் மனோவும் பாடியிருப்பாங்க.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை. தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பாட்டு?
3: உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ சார்.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்
1: சார். வணக்கம், சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா?
5: சூப்பரான டாபிக் சார.
1: சொல்லுங்க, உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு?
5: ஆமா ஆமா, சிட்டுக்குருவி முத்தம் குறித்து தேந்திட கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு. புதிய பறவை இந்த திரைப்படத்தில் அமைந்த ஒரு பாட்டு. அது இரவு நேரங்கள்ல அப்படியே நமக்கு அந்த பாட்டு கேட்கும் பொழுதே தூங்காத விழிகள் கூட அப்படியே தூங்குற மாதிரி ஒரு தாளாட்டு பாடுற மாதிரி அந்த பாட்டு அப்படிங்கறது அமையும். அதுதான் போட்டு அப்படியே ஹெட்செட்ல கேட்ப ரொம்ப பிடிக்கும் சார் அந்த பாட்டு.
1: மகிழ்ச்சி. உறங்காத விழிகளையும் உறங்க வைக்கும் கூடிய பாட்டுன்றீங்க.
5: பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். அதுவும் அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் ஆஃப் இசை, எண்டிங் நடுப்புற வரதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: வணக்கம் சார்,
1: உங்க பெயர்
6: கேக்குதுங்களா?
1: கேக்குதுமா.
6: என் பேர் விஜய ஈஸ்வரன் சார், தாம்பரத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
6: உங்க பேரு, உங்க பேரு இப்பதான் முதல் முறையா கேக்குறேன்.
1: சிறப்புமா.
6: எனக்கு வந்து இளையராஜா சாங் கடைசி நிறைய இருக்கு சார், நிறைய
1: ஒரு பாட்டு தூக்கம் வராத டைம்ல வந்து நீங்க கேட்கக்கூடிய நிறைய பாட்டு இருக்கும் நம்ம பிளேலிஸ்ட் வச்சிருப்போம். பட் என்ன ஒரு பாட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க?
6: நான் ஒரு முதல் ஒரு பாட்டு நினைச்சேன், ஒரு நேரம் சொல்லிட்டாங்க, வேற பாட்டு சொல்றேன்.
1: பரவாயில்லையே, நீங்க அதாவது
6: சார் பாட்டு
1: சொல்லுங்க.

0: காதல் வாழ்க ரஜினி சார் பாடுற பாருங்க,
1: மகிழ்ச்சி
0: சூப்பரா இருக்கும் சார். அந்த பாட்டு கேட்டா தூங்கிடலாம் சார் உடனே.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகேங்க சார், நன்றி சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: சந்தானம்.
1: சந்தானம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆ சார் சார்.
1: சொல்லுங்க சார், உங்கள் தூக்கம் வராத நேரங்களில் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டுனா என்ன பாட்டை சொல்லுவீங்க? சிறப்பு, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
3: சொல்லுங்க
1: சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் கனியமிதே. அந்த பாடல் நல்லா இருக்கும் சார் நைட்ல.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சியில் பங்கெடுத்து

0: உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார. நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன். கோயம்பேட்டிலிருந்து.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆ, கேட்டோம் சார். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனசனை இன்னும் பார்க்கலையே. பழநாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இங்கே வெளியே இல்லை. அந்த படம் தான் சார், நான் நைட் நான் தூங்கும் போது இப்போ வரையில அதான் சார் நான் படம் சார், அந்த அந்த படம்
0: தாளாட்டி உறங்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டு அது.
2: ஆமாம் சார், ஆமாம் சார். அதாவது வந்து என்னதான் நல்லது செஞ்சாலும் அதாவது வந்து ஒரு குறை சொல்றது, அதுதான் சார் இந்த பாடல் நான் பாடுவேன் சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: வாய்ப்பு ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம். கும்பகோணம், மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன். எனக்கு ரொம்ப, எனக்கு வந்து ராத்திரியில கேட்கணும் போல ஒரு ஆசையா இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இது இருக்குல்ல, நீலமன்னர்கள் படத்துல
0: சிறப்பு சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
4: நான் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயில் சிங்காரவேல் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் ஐயா. நல்ல மேகாத்த அடிச்சு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு எங்க ஏரியா.
0: மகிழ்ச்சி ஐயா, சொல்லுங்க ஐயா. தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருந்த ஒரு பாட்டு.
4: எனக்கு துணையாக இருக்கணும்னா, நான் வந்து விவசாயத்துல கடுமையான உழைச்சி வந்து பார்த்தா தூக்கம் வராத நேரத்துல தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். நாங்க காடு கரையில் அடைஞ்சிட்டு வர கேட்ட பாட்டி இந்த பாட்டி மயங்கிடுவோம் ஐயா.
0: சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றியா உங்களுக்கு, உங்க நிலையத்துக்கும்
0: நன்றி, நன்றி. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
5: புத்தகரத்துல இருந்து நடராஜன் பேசுறேன்
0: சார். தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
5: நைட்டு நைட்டு தூக்கம் வரலன்னா எனக்கு அமைதியான நதி நீரே ஓடும், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சிறப்பு.
5: அது அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே படுத்தேன்னா தூங்கிடுவேன் சார் நான். நல்லா
0: மகிழ்ச்சி சார்.
5: தேங்க்யூ சார, தேங்க்யூ சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: நிகழ்ச்சியில்
0: பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார். சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து? ராஜேஷ். தலைப்பு கேட்டீங்களா? அதாவது உறக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருக்கும் ஒரு பாடல் எது? ஏதோ ஒரு, என்ன பாட்டு?
7: ஒன்னு நினைச்சேன்
0: பாட்டு படிச்சேன். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: வணக்கம் சார். முத்துக்குமார்.
0: முத்துக்குமார் சார், சொல்லுங்க சார், தலைப்பு
8: பழைய
0: நினைவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு. மனதிற்கு நெருக்கமான பாடல்,
8: அமைதி தர மாதிரி இருக்கும்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
9: வணக்கம் சார். நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க மேம்.

0: தெளிந்து விடும்.
1: அருமை.
0: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
1: அருமை, அருமை, அருமையா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நான் பம்மல் காமராஜபுரம் புஷ்பா.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்க. நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் நாகராஜ் தானே?
1: ஆமாம்மா.
2: சார், எனக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா ஒரு பாட்டு, பழைய பாடல் தான்.
1: சொல்லுங்கம்மா.
2: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, அந்த பாடல் சார்.
1: மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: அரக்கோணம் ஜனபால் சார்.
1: எஸ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: முத்துக்களோ கண்கள் சித்திப்பதோ கண்ணன் வரும்.
1: முத்துக்களோ கண்கள்
3: நெஞ்சிருக்கும் வரையில சிவாயணம் பாட்டு.
1: சூப்பர் சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ சார்.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
4: ரவி, செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கள் சார், தலைப்பு கேட்டிங்களா?
4: ஆ, கேட்டேங்க. எனக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட வேலைக்காரன் படத்துலேருந்து வா வா வா கண்ணா வா அந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், படத்துலேயும் நல்லாயிருக்கும்.
1: சூப்பர் சார், மகிழ்ச்சி.
4: இதாக இருக்கும். அப்புறம் வந்து பாரிஜாத பூவேன்னு ஒரு பாட்டு வரும், அதுவும் சூப்பராக இருக்கும். பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இளையராஜா இசையில்
1: மனது இலகுவாக்கும், அவ்வளோதானே?
4: ஆமாம்.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ரேடியோட ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டா நல்லா இருக்கும். வணக்கம். சரி, அடுத்த நேர. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். தலைப்பு கேட்டீங்களா? நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா, ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவியோட குரல்களில் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:33 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னுதான். நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில தொடரும் நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: திருநந்தையூர் கணபதி சார்.
0: கணபதி சார் சொல்லுங்க சார்.
1: நான் அடிமை இல்ல, ஒரு பாட்டு. ஒரு தீபன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாடங்களும் பந்தங்களும்
0: அருமை,
1: பிரித்தாலும் பிரியாதது.
0: அருமை அருமை சார். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார். காஞ்சிபுரம் கமலாவர்தன்.
0: கமலாவர்தன் மேடம் சொல்லுங்க. மேடம் தலைப்பு கேட்டீங்களா
2: சார்? வந்து மனாலனே மகன் பாக்கியம் ஒரு படம்.
0: ஓகே,
2: பழைய படம் தான். அந்த படத்துல வந்து நான் சின்ன குழந்தையில பாட்டு டான்ஸ் ஆடிட்டேன் நான்.
0: மகிழ்ச்சி, சிறப்பு.
2: அருமை.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி.

0: தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்க இருந்து?
1: கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: சொல்லுங்க.
1: நிச்சயமா படத்துல இருந்து
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: இனிய இரவு. வணக்கம். மறைமலை நகர், தாமரைக்கண்ணி.
0: வணக்கம் மேடம்.
2: அதாவது இந்த

0: அருமை அருமை.
1: இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் அப்படியே ஒரு மனசு வந்து அமைதியாக,
0: மனசு நிறைவாக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அடுத்த நேயர். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம் சார்.
2: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன
0: மகிழ்ச்சி சார். நல்லா இருக்கேன், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பா இரவு நேரத்துல ஒரு ஓல்ட் இஸ் கோல்டுமாங்க, சோகத்திலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வியாசன் திரைப்படத்துல சிவாஜியாக்கு குரல் கொடுத்துருப்பாங்க சிஎம்சையா, அதுல சரண வரியில வரும், ஆண்டவன் அருங்க நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மயங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் அந்த சாங்க எனக்கு எங்கனாலுமே சரியில்லை, இந்த எங்க ஒழித்தாலுமே சரியில்லை கேட்டு அப்புறம்தான் அந்த இடத்த பற்றி நகருவேன். அது இரவு நேரங்கள் அந்த பாடலாம் கேட்டோம்னா அவ்வளவு சோகத்திலையும் சுகம் இருக்கும் சார். நிறைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார். இளைஞர் சண்முகர் பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: எனக்கு பிடிச்ச படம் வந்து சிவந்தமிழ்ல ஒரு ராஜா ராணியிடம் நெகுநாள் ஆசை கொண்டார். பாடல் வந்து நல்ல மியூசிக்கோட நல்ல அருமையான படம் சார். இந்த பாட்டை கேட்டாலே அற்புதமா நல்ல அருமையா தூக்கம் வந்துடும்.
0: ஓகே சார், சூப்பர் சார். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: நண்பருக்கு இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம்.
4: இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: மகிழ்ச்சி சார்.
4: தலைப்பு உறுத்தனையா இருக்கிற பாட்டு எம்ஜிஆர் பாடம் நீதிக்கு தலைவனுக்கு சார்.
0: சரிங்க சார்.
4: இந்த பச்சை கீழி கோரு செவ்வண்டி பூவில் தொட்டியலை கட்டி வைத்தேர், அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: பாடப்பா சார். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: வெங்கடேசன்
0: சார். சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டிங்களா?
5: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
5: எனக்கு பிடிச்சது மன்னாதி மன்னன்ல ஒரு பாட்டு இருக்கு சார்.
0: ஓகே சார்.
5: அது வந்து அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடர்மையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. ரொம்ப நன்றி சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ.
0: வணக்கம்
6: சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், இணைப்பில் இருக்கீங்க.
6: சார், இது நமக்கு ஒரு பாட்டு, அந்த நாகேஸ்வர் பாட்டு வரல சார். எத்தனை அழகு 20 வயது நிலை.
0: ஓ சரிங்க சார். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: ரொம்ப நன்றி.
0: வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
7: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
7: தாம்பரத்துல உஸ்மான் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார். தூக்கம் வராத இரவுகள்ல உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு?
7: அண்ணன் காட்டிய வழி அம்மா.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
8: வணக்கம் சார், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் சார்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க மேம்.
8: எனக்கு வந்து படம் தெய்வ பலம் படம் பேரு. மலரோடு உறவாடும் தென்றலை வாராய், அந்த பாட்டு தான் சார்.

0: மகிழ்ச்சி.
1: எனக்கு அடிக்கடி கண்ணு வலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த டைம்ல எல்லாம் இந்த பாட்டை தான் நினைச்சுக்குவேன். மனசுக்கும் அமைதி கிடைச்சிருக்கும், கண்ணுக்கும் ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் சார்.
0: நெஞ்சத்திற்கும் மனதிற்கும் எல்லாத்துக்குமே குளிர்மையான ஒரு பாட்டு
1: கேட்டிருக்கேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம் சார்.
2: ஆனந்த் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். அந்த படத்தை
0: மகிழ்ச்சி.
2: வல்லபன் கோலவன் படம் சார், நல்லா இருக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க அம்மா. யாருங்க?
3: மகிழ்ச்சிமா.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: உங்க தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு சார். எப்படி பேசுறீங்கன்னா, வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை அப்படின்றீங்க, சமையா இருக்கு.
0: நன்றி நன்றி சார்.
4: எனக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் இந்த பாட்டு சொல்லுவாங்க நினைச்சேன், யாரும் சொல்லல. வைதிகை காத்திருந்தால் படம் தமிழ் பாட்டு, இந்த பாட்டு கேட்டா சூப்பரா இருக்கும். ராஸ்

0: மகிழ்ச்சி சார், சிறப்பான ஒரு பாட்டு, அமைதியா அப்படின்னு
1: சொல்லுங்க. சரியான பாட்டு அது. ஆக்சுவலி இப்ப நீங்க பிளே லிஸ்ட்ல எல்லா பாட்டும் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவும் எல்லா பாட்டும் நீங்க போட்ட பாட்டு பிடிக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு கேட்டேன், காற்றோடு பட்டம் போல. இந்த பாட்டு பயங்கரமா பிடிக்கும் சார். இது
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார். பல்லாவரத்துல இருந்து சம்பத் சார்.
0: சம்பத் சார் சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டேன் சார். இந்த அபிராமி சிவகாமி
0: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் நாகராஜ் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
3: திருமலைவாயிலிருந்து குப்புசாமி பேசுறேன், பார்வையற்ற மாற்றுத்திறனாளி.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு பாட்டுனா என்ன பாட்டு ஐயா சொல்லுங்க.
3: தந்தை ஒருவன்
0: சிறப்பு,
3: நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
0: மகிழ்ச்சி.
3: ஆமாங்க ஐயா.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர் பேசுறியா? இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: எனக்கு வந்து கண்ணதாசன் பாடல் பிடிக்கும், ஆனா அந்த படம் எனக்கு நினைவு வரல. ஒரு நாலு லைன் பாடலாங்களா?
0: பாடுங்க.
4: ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். நாயாய் அவனே பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும்.
0: சிறப்பு மகிழ்ச்சி.
4: நாயாய் அவனே அவதரித்தாலும் தந்திரமாவது தென்று. பெரிய பாடலே அது.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
4: எனக்கு
0: அருமை அருமை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு
4: நன்றியா.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
5: திருச்சூர்ல இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி மேடம் சொல்லுங்க மேடம், தலைப்பு கேட்டிங்களா?
5: ஆ, தலைப்பு கேட்டேன் சார். எனக்கு சின்ன தம்பில இருந்து அந்த பாட்டு தான் சார், நைட்ல நான் தூக்கு வர டைம்ல அந்த பாட்டு தான் நான்
0: யோசிச்சேன். சிறப்பு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: சார் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
6: சென்னையில இருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: சொல்லுங்க சார்.
6: நான் பாத்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்னா கேட்கக்கூடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரகாட்டக்காரன் படத்துல வந்து கோடு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பையன்களின் ஒரு பாடல் வரும் பாத்தீங்கன்னா.
0: சூப்பர் சார்.
6: அந்த பாடல் தான் நான் கேட்பேன்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: வணக்கம் பவத் பாரதி

0: தமிழ் பண்பலை. அது வானொலியோட ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். வணக்கம், சொல்லுங்க.
1: தீபக் பேசுறேன், சுங்கா சத்திரம் காஞ்சிபுரத்துல இருந்து.
0: சரிங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆ, தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல்னா என்ன பாட்டு சொல்லுங்க?
1: அவளுக்கு என்ன அழகிய முகம்.
0: அவளுக்கு என்ன அழகிய முகம். அச்சோ,
1: ரொம்ப இனிமையான பாடல் சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ராஜசேகர் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சாந்தி நிலையத்திலிருந்து இயற்கை என்னும் இளைய கண்ணீரா துணைய எண்ணி.
0: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க சார். எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேங்க சார். சூப்பர் டாபிக், எல்லாரையும் அப்படியே ரொம்ப இது பண்ணி வச்சிருக்கீங்க. இரவுல விழிகள் ரெண்டு, தூங்காத விழிகள் ரெண்டு, அந்த பாட்டு
0: மகிழ்ச்சி அருமை அருமை.
3: அப்புறம் பாசமலர்ல வந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான், அந்த பாட்டெல்லாம் அந்த மாதிரி இரவுல ரொம்ப நல்லா. தூங்காத விழிகள் ரெண்டு, அந்த அந்த சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா கேட்டு.
0: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
0: வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: நாகராஜன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார். எனக்கு வந்து எம்ஜிஆர் போட கண்ணத்தில் நெடிக்காயோ, அது வந்த கிளி தீரமாயோ, உன் உதட்டில் என்னடி வெறிப்பு. அது ஒளிவிளக்கு பாட்டுல ஆண்டவனி உன்
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், இரட்டிப்பு மகிழ்ச்சி.
4: ரொம்ப வணக்கம் சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
5: சந்தான கிருஷ்ண முத்துக்காட்டுல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் கேட்டேன். அந்த சோகம் எழையோடினாலும் எல்லாரும் கிளீன் போகுது சார். மகாதேவியில மகனே நீ வருவாய், மழை சொல் தருவாய், வாழ்னா நீ வேற என்ன சிங்காரப்புணி ஈஸ்வரல பிரமாதமா. இதெல்லாம் பாடல் உங்கள் சாய்ஸ்ல கேட்க மாட்டேன்றாங்க சார். பாடாவதி பாட்டுலாம் கேட்கறாங்க.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்களும் ட்ரை பண்ணலாம் சார். எல்லாருக்குமானது தானே, அனைவருக்கும் அனைத்துமானது தானே விபத் பாரதி. ட்ரை பண்ணுங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார் எங்க இருந்து?
6: கோவலவலி.
0: சொல்லுங்க ஐயா.
6: ஐயா எனக்கு பிடிச்சது வந்து புத்தும் காலை பொன்மகிழ்ச்சி அறியாமல் ரொம்ப.
0: சூப்பர். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: ரொம்ப நன்றி. உங்களா கூட ரொம்ப நன்றி.
0: மகிழ்ச்சி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் தானே சார்? நலம் தானே சார்.
0: நலம் சார், நீங்க நலமா?
7: நலமா இருக்கேன். அதாவது சின்ன தாய் படத்துல
0: சின்ன
7: ஏரி கர மேலிருந்து எட்டு தேச பாக்க, அந்த பாடல் எனக்கு ரொம்ப இரவு நேரத்துல தூக்கம் இல்லைன்னா அது கனவுல வருதா என்ன. எங்க பகுதியில அந்த பட காட்சி ஆக்கப்பட்டதுனால அந்த பாடல் வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: வணக்கம் திரேஷ்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
8: அரக்கோணம் தினேஷ்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, கேக்குது.
8: ரத்தகனை படத்துல குற்றம் புரிந்த வாழ்க்கை.
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
8: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை.
9: ஹலோ.
0: வணக்கம்.
9: வணக்கம் சார், நான் திருவான்மீர் மீரா.
0: மீராமா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இரவு இரவு நேரங்கள்ல.
9: எனக்கு தூக்கம் வரலன்னா யூடியூப்ல இந்த பாடலை போட்டு வச்சிருக்கேன். ரகசிய போலீஸ் 115 படம்.

0: அருமை அருமை அருமையான பாட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்க ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
2: பாரு சார், நெச்ச நெச்ச நெல்ல சோறு மெய் மணக்கம் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதையா.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், சொல்லுங்க சார். தலைப்பு கேட்டீங்களா?
3: ஆமா சார், கேட்டுக்கேன். எனக்கு வந்து நைட்டு தூங்கும் போது முழுமுழுத்திட்டு இருக்க பாடல் வந்து தம்பி கந்தர் படத்துல வந்து காதலின் தீபம் உண்டு சார்.
0: ஓ மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்கள்.
3: நேற்று போல் இன்றில இன்று போல் நாளையில் அந்த மாதிரி எல்லாருக்கும் பொருந்தோம்.
0: எல்லாருக்கும்
3: பாடல் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை. ஸோ நேர்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே. வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: ராமாவத்தில நாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு பிடித்த பாடல்
0: மகிழ்ச்சி சார். ஒளி வானொலி ஒளி அதை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா இருந்திருக்கும்.
4: ரொம்ப தூரத்துல தான் சார் இருக்கேன்.
0: சரி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி நன்றி.
0: ஸோ ஒவ்வொரு நேரம் வந்து ஒவ்வொரு பாட்டு வித்தியாசம் வித்தியாசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைவு பகுதியில் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 என்ற முன்னணைப்பு என்னோடு 2952 08 53 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணைப்பு என்னோடு 2838 9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
5: சார் எனக்கு இரவுல தூக்கம் வரலன்னு சொல்லி சொன்னா பிரச்சனையால தூக்கம் வரல. அந்த தூக்கத்துக்கு சுமை தாங்கி படத்துல வரக்கூடிய மயக்கமா கலக்கமா பாட்டு.
0: மயக்கமா கலக்கமா பாட்டு. மகிழ்ச்சி சிறப்பு சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி ஐயா, நன்றி.
0: வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
6: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
6: வசந்தா பேசுறேன்.
0: வசந்த் அம்மா, சொல்லுங்கம்மா.
6: நான் ராகவேந்திர படத்துல இருந்து அழைக்கிறான் மாதவன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஆனேத்தவன்
6: அந்த பாட்டு நைட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி சார். நன்றி சார்.
0: வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
7: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
7: காஞ்சிபுரம் செல்வம்.
0: செல்வம் சார், சொல்லுங்க சார்.
7: எனக்கு வந்து உலக சுற்று மாலைமல்ல லில்லி மலருக்கு கொண்டாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
7: நன்றி நன்றி.
0: வணக்கம் உபத் பாரதி, தமிழ் பண்பலை.
8: திருத்தங்குடிச்சிட்டை கோபுரச்சினம்.
0: சொல்லுங்க சார். உங்களோட
8: படத்துல விண்ணோடும் முகிலோடும்.
0: விண்ணோடும் முகிலோடும். மகிழ்ச்சி சிறப்பு சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள்லாம் வந்து அட்டகாசமாக இன்றைக்கி பங்கு பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். ஸோ நிறைவு நேராக யார் வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் உபத் பாரதி. வணக்கம்.
7: தங்கம்.
0: தங்கம் சார், சொல்லுங்கள். அட்டகாசமான பாட்டு சொன்னாங்க. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்போ டெம்பரவரியா இந்த நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில இருந்து விடைபெறேன். சோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா என்ன பாட்டு அப்படி வருதுன்னா,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: யாரோ மரத்தடியில் விழுந்து கிடப்பதாக வீரன் வந்து பல்லக்கில் சென்று கொண்டிருந்த அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவிக்க, அவரும் கீழே இறங்கி பார்க்கப் போகையில் அங்கே விழுந்து கிடந்தது இளவரசன் மதுராந்தகன் என்று அறிந்து அவர் திகைத்து போனார். ஈனமான குரலில் மதுராந்தகன் முனகிக் கொண்டிருந்தான். ஏன் இப்படி நடந்தது என்ற விவரங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டே அவனை தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிவிட்டு மற்ற விவரங்களெல்லாம் நாதன் கோவிலில் அவருடைய இல்லத்தில் போய் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று மதுராந்தகரிடம் கூறி அனிருத்தர் தன்னுடைய பல்லக்கிலே மதுராந்தகனை ஏற்றிவிடுகிறார். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டுவரச் சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் பெரும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி,
1: இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படியே செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்
0: என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் என்று செய்துவிட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன்.
2: அனிருத்தர் அதிசய கடலில் முழுகிப் போனதாக பாவனை செய்து,
1: இளவரசே, சோழ குலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாக சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம்
0: என்றார். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள்.
2: அனிருத்தர் புன்னகை புரிந்து,
1: ஆம் இளவரசே, தங்கள் நன்றியை செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி இம்மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூட ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்து

0: நீர்களே. ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதைக் காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றார். மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்துக் கொண்டு,
1: முதன்மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதன் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான்.
0: இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாயிற்று? முன்னையெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கம்.

0: சற்று பொறுத்து சமாளித்துக் கொண்டு, முதன் மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதன் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான்.
1: இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாயிற்று? முன்னையெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும்.
0: மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று. முதன் மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான்.
1: இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18 பெருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்.
0: அன்பில் அனிருத்ரே, ஜாக்கிரதை! மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறீர். இன்றைக்கு ஏதோ அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் அணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்லுகிறீர். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன்.
1: இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. பொறுத்தோர் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாக சொன்னாலும் பூமியாள விரும்பும் தாங்கள் பொறுத்துக் கொள்வதுதான் உசிதம்.
0: ஐயா, என்ன சொல்லுகிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்ததென்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதன் மந்திரியோ சிறிதும் பதட்டமில்லாமல்,
1: இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீரோதி வீரரான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரட உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படியாகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக இரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவருடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு விதமாயிருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கூறலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தங்களுக்கு

0: யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? இளையவர் அதாவது அறிஞ்சயரின் பேரர் ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வர்றது முறைமையா? ஆடி 18 இரவு கடம்பூர் மாளிகையில் இது குறித்து விவாதம் நடந்ததையும் அன்னையின் வாக்கே தெய்வ வாக்கா மதித்து வந்த மதுராந்தகரின் மனசில் சில காலமாக சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியதுங்கிற எண்ணம் வளர்ந்து வந்திருப்பதை தனாதிகாரி குறிப்பிட்டு அதுக்கான அத்தாட்சியாக மதுராந்தகரை மூடு பல்லக்கிலிருந்து வெளியே வர கேட்டுக்கிட்டதையும் பார்த்தோம். முதன் மந்திரியின் கட்டளைப்படி சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேணாம்னு எச்சரிக்கை செய்ய ஆழ்வார்க்கடியான் மேற்கொண்ட முயற்சியும் பயனளிக்கல. தன் மகனின் விபரீத போக்கினாலே பேரதிர்ச்சிக்கு உள்ளானாங்க செம்பியன் மாதேவி. மிகவும் சிரமப்பட்டு வேதனையை அடக்கிக்கிட்டு வந்த அந்த மூதாட்டி பழையாறையில் நடந்த அந்தரங்க உரையாடல்ல மகனுக்கு கூறின அறிவுரை நேயர்களுக்கு நினைவிருக்கும். மக்களின் அபிமானம் இல்லாம எந்த அரசனும் நீடிச்சு ஆள முடியாது. அப்படி அரசு புரியறதுல புண்ணியமும் இல்லை. குரோதம் தலைக்கு ஏறிடவே என் மனசை விரோதிகள் யாரும் கெடுக்கல. உண்மையில என் ஜென்ம விரோதி என்னை பெற்றவளான நீதான்னு கத்தின மதுராந்தகன் கொஞ்சம் அடங்கின போது அரண்மனை வாசல்ல எழுந்த மக்களின் ஓலக்குரல் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டது. சற்றைக்கெல்லாம் அனிருத்தரையும் என்னுடைய முதன்மையான சத்துருன்னு சொன்னவன் இப்ப வகையா சிக்கிக்கிட்டான். சரி, சில சொற்களை பார்ப்போம். நிபுணர், வல்லுநர், திறமைசாலி. சூடாமணி விகாரம் பத்தின குறிப்புகளை ஆசிரியர் தந்தபோது ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த சைலேந்திர வம்ச மன்னர்கள்ல மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் அரசனை புகழ்ந்தது நினைவிருக்கும். ஞானத்தில பிருகஸ்பதி, அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன், இரவலருக்கு கற்பகத்தரு, இப்படியெல்லாம் வர்ணித்த ஆனைமங்கல செப்பேடுகள் அவனை ராஜதந்திரங்களில் நிபுணன் புகழ்ந்ததை நினைவு கூர்ந்தார் அல்லவா? சந்தர்ப்பம், இச்சொல்லின் பொருள் இணைப்பு தொடர்ச்சி. கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தக்க தருணம். அசந்தர்ப்பம் இதன் எதிர்ச்சொல். சரியான தருணம் அமையாமை, காலத்தவறு. பகிரங்கம், வேர்ச்சொல் பகிஸ், அதாவது வெளிப்படை. அங்கம் வடிவம், பகிரங்கம் வெளிப்படையான கருத்து வடிவம். இதன் எதிர்ச்சொல் அந்தரங்கம், அந்தர் உள்ளே. அந்தரங்கம் வெளிவராத கருத்து, அதாவது ரகசியம். மதுராந்தகனின் பகிரங்க கோரிக்கை அல்லது எதிர்ப்பு என்னவா இருக்கும் பார்க்கலாம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: கொடுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில நாம இணையவிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: என் இனிய பொன்னிலாவை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியோட முதல் பாடல் 24 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் சத்யபிரகாஷ் சின்மய குரல்களில் ஒழித்த பாடலை கேட்டு முடித்தோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்

ஒன்பது மணி 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஹரிச்சரன், வந்தனா சீனிவாசன் குரல்களில், நாமுத்துக்குமாரோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில், காற்றலையில் இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:37 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கத்தி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. அனிருத்தோட இசையில் அனிருத் பாடியிருக்காரு. யுகபாரதியோட வரிகளில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்.
1: ஒன்பது மணி 53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் ஆகியோர் பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளில் ஜிபி பிரகாஷ் குமாரோட இசையில அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

9:48 ஆகப்போது நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னினாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சங்கர் மகாதேவன் பாடலை பாடியிருக்காரு. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர்ரகுமானோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் கொண்டாட்டம், முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலாக எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருதுன்னு பார்த்தோம்னா, நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. தேவாவோட இசையில் தேவா பாடியிருக்காரு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: நேரம் 10 மணி. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் நட்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த படம் பாடல் இதை டைப் செய்து அனுப்ப வேண்டிய நம்பர் 9444001023 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். மீண்டும் ஒரு முறை புதிய நேயர்களுக்காக 9444001023 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை அனுப்பலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த நேயரின் விருப்ப பாடல்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெயப்பிரகாஷ் புருகம்பாக்கத்திலிருந்து கேட்டிருக்காரு. பாசம் திரைப்படத்திற்காக பிபி சீனிவாஸ், பி சுசிலா ஆகியோர் பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:06 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அடைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு, பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் பாடலோட முதல் வரி

இடம்பெற்ற அந்த திரைப்படம் பாடலோட முதல் வரி இதை டைப் பண்ணி 9444001023 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சாய் பிரியா சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. பாம்பே திரைப்படத்திலிருந்து அவங்களோட விருப்ப பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் சித்ரா அவர்கள் பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:13 ஆக போது 102.3 பத் பாரதியில் நாம் அணிந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் லோகநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. சித்ராவோட குரல்களில், பழனி பாரதியோட வரிகளில், தேவா அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:19 ஆயிட்டு இருக்கு. 102.3 வெப் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சுதர்சன் தியாகராயபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. மின்னலை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 வெப் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: பத்து மணி 25 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சுமதி திருவள்ளூர்லேருந்து எஜமான் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல், இளையராஜா அவர்களுடைய இசையில் ஆர் வி உதயகுமார் அவர்கள் எழுத்து. இணைந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: பத்து மணி 31 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களின் விருப்ப பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன், பி சுசீலா. வாலியோட வரிகளில் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களின் இசையில் இது காற்றலையல் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நரேந்திரகுமார் விருகம்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் கரை கடந்த குரத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் ஜானகி பாடலை பாடியிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளில் பாடல் இதோ காற்றலையில்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

10:43 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சரஸ்வதி பத்மநாபன் மாதபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. வைரமுத்தோட வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையில் இதோ காற்றலையில் இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:42 ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஷெரீப் திருவள்ளூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவரின் விருப்ப பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஹரிஹரன் திப்பு குரல்கள்ல வைரமுத்தோட வரி அல்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இந்த பாடலோடு நான் கிளம்புற நேரம் வந்துடுச்சு. இன்னொரு நாள் இன்னொரு தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கோவிந்தன் பம்பலிருந்து கேட்டிருக்காரு. வீர திருமகன் படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பிபி சீனிவாஸ், பி சுசிலா ஆகியோர் குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களின் இசையில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் என்று நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம், இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: இந்த இனிமையான இரவு வேளையில் அரியரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை ஏஆர் ரகுமான். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உயிர் வாழ எனக்கு ஆசை, ஆனால் உன்னோடு நான் இருப்பதோ சில நிமிடங்களா அல்லது சில ஆண்டுகளா சில ஜென்மங்களா? விடை சொல் தலைவியே.

இசையை ரசிக்கலாமா அல்லது தூங்கச் செல்லலாமா என்ற கேள்வியோடு விவித் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பினர்களே, விவித் பாரதி தமிழப்பம் 102.2 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினைகளின் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது என் சுவாச காற்றே. மழைத்துளி என்பது இந்த நாளில் இந்த இரவு வேளையில் உங்கள் வீட்டு ஜன்னலில் கொஞ்சம் எட்டி பாருங்களேன்.

வாழ்வு என்பது ஒரு முறை, அந்த வாழ்வு உன்னோடு வாழ எனக்கு ஒரு ஆசை. அமர்க்களம் படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் இது. வைரமுத்து இயற்றி, பரத்வாஜ் இசையமைப்பில் கேட்கலாமா?

காதலர் தினம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி ஏரகமான இசையமைப்பில் ஒழிக்கவிருந்தது. பூவுக்குள் ஒரு வாசம் உண்டு, அந்த வாசம் இந்த ரோஜாவுக்குள்ளும் இருக்கும் என்று இந்த தலைவன் இந்த தலைவியை பார்த்து பாடும்போது தலைவியின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன்.

என்ன நேர்களே, ரோஜாவின் வாசம் வீசியதா? இதோ அடுத்து ஊதாப்பூவின் வாசம் நறுமணம் உங்கள் செவிகளில் மாத்திரமல்ல உங்கள் உள்ளத்திலும் வீசட்டும். அரியரன் அரணி பாடியுள்ள பாடல் வாலியேற்றி தேவாவின் இசையமைப்பில் மின்சார கண்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக எனக்காக.

நிலையத்தில் இப்பொழுது நேரம் 11:31 40". நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ள பாடல், ரவிசங்கர் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் நீ வருவாய் என படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த தேவதை வருவது ஆசைதானே எல்லாருக்கும். அப்படி உங்கள் வீட்டிலும் வந்தால் எப்படி பாடுவீர்கள்?

ஒவ்வொரு நாளும் விடியும்போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும்போது ஒரு அனுபவம். இது தங்க வாழ்க்கை.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பழனி பாரதி இயற்றி அரியரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இவளின் ஆடையை பற்றி சொல்லலாமா, அல்லது இவளது எண்ணத்தின் ஓட்டத்தை பற்றி சொல்லலாமா? எது சொன்னாலும் அன்பு ஒன்றுதானே.

நேரம் 11:45. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பழனிய பாரதி இயற்றி பரத்வாஜ் இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் சொல்ல மறந்த கதை. ரோஜா வனத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

இசையை ரசித்து கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் மனசு நிகழ்ச்சியின் அன்பான இனி அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து பி புஷ்பா அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு

மயக்கத்தோடு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும், நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, மனதை பறிகொடுக்க காத்திருக்கிறோம் உங்கள் பாடல் தொகுப்பால் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுடன்பட்டி அருள்குமரன் என்ற அன்பு நேயரும் தன்னுடைய பாராட்டுக்களையும், அதே வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் அருள்குமார், சந்தனமாரி மகள் மாதுஷா மகன் ரோஹித் குமார் எங்களையும் நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு பாடல் தாருங்கள் என கேட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட நிறைவான பாடலுக்கு வந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னை சிவராம் நாகராஜன் அவர்களின் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், தித்திக்கு மினியிரவு வணக்கம், ஆரம்ப பாடல் அன்பே அன்பே, அனைத்து அன்பான நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் A1 நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்களும் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவர்களும், அன்பு சகோதரர் பீட்டர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஞானாம்பிகா ரஞ்சன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் கவிதை நடையிலே அன்பின் இரவு வணக்கம், அழகிய நிலவொளி மின்ன, அன்பின் அடையாள கவிதை பின்ன, ஆரம்ப பாடல் மனதில் என்ன, பண்பலை பசுமையுடன் பதிந்தன, விண்மீன்கள் வானில் விளையாட, வசந்த ராகங்கள் இசை போட, மெல்லிசை மனதில் அசைப்போட, வெளித்திரை மூட மறந்து இசையானது, அகத்திரையில் நர்த்தனம் புரிகிறது, இரவின் பூபாலம் தாளம் போட வைக்கிறது. நன்றி நண்பரே என பதிவிட்டிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜன் அன்புநேயர் மிஸ்ஸியால் இணையும் மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து எடப்பாளையம் சவுக்கார்பேட்டை கந்தன்வள்ளி என்ற அன்புநேயர் மகிழ்ச்சியாக இருக்குது, அற்புதமாக இருக்குது பாடல்கள் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு நாங்கள் என சொல்லியிருக்கின்றார். முள்ளக்காலத்து பாபு என்ற அன்புநேயரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து My lovely greetings to all my Facebook respected radio audience friends. Good night. Maharaj Kirtan Puri Goswami Lakshman Devi Goswami from Nargoda Chhattisgarh இருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வழக்கம் போல இனி இரவு வணக்கம் என சொல்லி வணக்கம் பாடல் அருமையாக இருக்குது, இதே போன்ற பாடல்களை வழங்குங்கள், நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கார்த்திகன் சிவசுப்ரமணியன் அவர்களும் நிகழ்ச்சி சிறகு பக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் அவர்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் செவிக்கு விருந்து படைத்து வணங்கிய சகோதரிக்கு என பதிவிட்டிருக்கிற சகோதரன் ஐயா, நன்றிகள் பாராட்டுக்கள் நன்றி. அள்ளி நகரேஷ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்ற, கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துவிட்டு தான் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஏதோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னிடம் இருக்கின்றது. அந்த ஆசை இப்படி பாட்டால் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சுஜாதா பாடியுள்ள பாடல், கலைக்குமார் இயற்றி, ஏசிய ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று சொல்லும்போது இதோ ஏதோ ஒரு பாட்டு உங்களிடம் வருகிறது. மனசு மகிழ்ச்சியின் நிறைவான பாடல்

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனசு மயங்கும். நேரம் 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக இதோ அணிவகுத்து நிற்கின்ற பாடல்களை கேட்க ரசிக்க ஆயத்தமா?
2: காற்றின் மொழி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட விந்து சுவையுள்ள

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள் 1 2

ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண ஜகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண.

கண்டவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மரிவேரே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கும் நேரம் இது. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.